வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 21 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 25 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 8 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் 5:57.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைமில் 6:02 நாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் என் 10 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதன் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. குறளும் விளக்கமும் மீண்டும் ஒரு முறை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர்கள் கடக்க முடியாது. கேட்டது குறளும் விளக்கமும்.

6:19 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் ஜானகி பாடியது

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன், அரவணை தலையாரி ஆளுபட சேவகன், ரெண்டு பேரும் போங்க. யார் வந்து தீபம் போட்டிருக்கா, அபிஷேக ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு.
0: கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.
2: இனி கேட்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று பகல் 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை. உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் ஆர் பிரபாகன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌம்யா. இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடிப்பாட்டு. இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல், கவிஞர் விஜி கல்யாணி அவர்களுடன் நேர்முகம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.

இன்று இரவு 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு நிகழ்ச்சியின் இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை டி.பி. முத்துலட்சுமி.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
3: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
2: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுடன் 8-16 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்கே கோடை உழவை மேற்கொள்ள வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தென்படின் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL மருந்தை 1 ஏக்கருக்கு 30 மில்லி லிட்டர் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே அடிக்கடி கண்காணித்து புரோபார்கயிட் என்ற மருந்தினை 1 ஏக்கருக்கு 400-600 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாளிகளுக்கு சரியாக முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாழையில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள்வட்டப்பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதியில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈயின் தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈயை மேலாண்மை செய்ய இனி கூறப்போகும் மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களுடன் 50 கிலோ தொழு உரம் இட வேண்டும். ஒரு மரத்திற்கு அசோஸ்பைரல்லம் 200 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம், வேருட்பூசணம் 100 கிராம், பேசிலஸ் சப்டிலிஸ் 200 கிராம், ட்ரைகோடெர்மா 200 கிராம் என்ற அளவில் ஒரு வருடத்திற்கு இட வேண்டும். வேர்பகுதியில் கோகோ கான் 5 லிட்டர் திரவத்தை 150 லிட்டர் தண்ணீர், 10 கிலோ வெல்லம், 5 லிட்டர் தயிர், 500 கிராம் உப்பு சேர்த்து நன்கு கலக்கி பிறகு 5-7 நாட்கள் வைத்து வளர்ந்த பிறகு 2 லிட்டர் நுண்ணுயிர் கலவை எடுத்து 8 லிட்டர் தண்ணீருடன் கலந்து வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். 3 மாத இடைவெளியில் கொக்கோகான் மறுபடியும் ஊற்ற வேண்டும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி லிட்டர் ஹெக்சகோனசோல் 200 மில்லி லிட்டர் தண்ணீருடன் கலந்து செலுத்த வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
4: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலை

மழையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில் முக்கியமாக கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கும். 2வது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். 3வது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரிப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது என்பது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும்,
ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: ஒரு சில வருடங்களில் சராசரி மழையை விட உங்களுக்கு அதிகளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க இப்போ பயிர் 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா மொத்த பரப்பளவையும் வந்து பயிர் செஞ்சுக்கலாம்.
2: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும், அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும், மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும், எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன.

0: சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மதம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்ப திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சயத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது.

0: அது ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55 10 நொடி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல். எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்திலிருந்து மனோ கே.சித்ரா குழுவினர் பாடியிருப்பது. பாடலுக்கு இசை இளையராஜா.

வணக்கம் காய்மத்தூர் 103 FM-ல கரெக்டாக 7 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் காய்மத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதலில் உங்களுக்காக

0: தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.
1: சிந்தி

ரொம்ப கலகலான சூப்பரான பாடலை கேட்டு ரிச்சம். நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 7:13 இன்னும் பல பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக பொது அறிவு வேணாம் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் தனித்துவமானது, அதன் மூலம் குற்றவாளிகளை கண்டறியலாம் என்று முதன் முதலில் கண்டுபிடித்து சொன்னவர் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துட்டு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சரியான பதிலை நீங்கள் அனுப்பலாம். ஒன் மோர் அகெயின் ஐ ரிப்பீட், அதாவது ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் தனித்துவமானது, அதன் மூலம்

மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 170,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி

0: உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இன்று
1: உலக செஞ்சிலுவை தினம். செஞ்சிலுவை இயக்கத்தை தொடங்கிய ஹென்றி டோனட் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் செஞ்சிலுவை தினம் கொண்டாடப்படுகிறது. இது மனிதநேயத்தின் முக்கியத்துவத்தை உலகிற்கு நினைவூட்டுகிறது. பேரிடர், போர், அவசர நிலைகளில் உயிர்காக்கும் தன்னார்வலர்களை கௌரவிப்பதே இந்த நாளின் நோக்கமாகும். மேலும் மனிதநேயம், இரக்கம், ஒற்றுமை போன்ற உன்னத பண்புகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இந்நாள் வலியுறுத்துகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான உலக செஞ்சிலுவை தினத்தின் கருப்பொருள் மனிதநேயத்தில் ஒன்றுபட்டிருத்தல் என்பதாகும். மேலும் இன்றைய தினத்தினை உலக தலசீமியா தினமாகவும் கடைபிடித்து வருகின்றோம். தலசீமியா எனப்படும் மரபணு சார்ந்த இரத்த நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும், உடலில் ஆரோக்கியமான ஹீமோக்ளோபின் உருவாகும் செயல்முறை பாதிப்பு, இரத்த சோகை, உடல் சோர்வு, வளர்ச்சி குறைபாடு போன்ற பாதிப்புகள் கடுமையான நிலையில் உள்ள நோயாளிகள் தொடர்ந்து இரத்த மாற்று சிகிச்சை பெற வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கிறது. முன்கூட்டியே பரிசோதனை செய்வதை ஊக்குவிப்பது, தன்னார்வ இரத்த தானத்தின் அவசியத்தை உணர்த்துவது மற்றும் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சமூக பொறுப்புணர்வை வளர்ப்பதே இன்றைய உலக தலசீமியா தினத்தின் முக்கியத்துவமாகும்.
2: ரொம்ப கலக்கலாக போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்போ நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக திருப்பூரில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். ஈரோட்டில் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாக குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். சேலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். ஊட்டியில் கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லாக இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இப்போ மார்னிங் டைமில் ரொம்ப சில்லாக இருக்கு இல்லையா. இன்னைக்கு அதிகபட்சம் ஊட்டியில் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அண்ட் நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு இங்கே இன்னைக்கு அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் கும்பமேளா என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து. அடுத்தபடியாக டாக்டர் மேத்தாவை சந்திப்பதற்காக ரங்கூனுக்கு போனேன். போகும் வழியில் கல்கத்தாவில் தங்கினேன். அங்கே பாபு பூபேந்திரநாத் வசுவின் விருந்தினராக தங்கினேன். வங்காளிகளின் விருந்தோம்பல் குணம் இங்கே உச்சநிலையை எட்டிவிட்டது. அந்த நாளில் நான் பழங்களைத் தவிர வேறு எதையும் சாப்பிடுவதில்லை. ஆகவே கல்கத்தாவில் கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களும் கொட்டை பருப்புகளும் எனக்காக தருவிக்கப்பட்டன. அவ்வீட்டு பெண்மணிகள் இரவெல்லாம் கண்விழித்து பலவிதமான கொட்டைகளையும் உடைத்து உரித்தார்கள். பழங்களை இந்திய முறையில் பக்குவம் செய்து பரிமாறுவதற்கும் எவ்வளவோ சிரமம் எடுத்து கொண்டார்கள். என்னுடன் வந்தவர்களுக்கென்று எத்தனையோ வகையான பலகாரங்கள் செய்யப்பட்டிருந்தன. என்னோடு என் மகன் ராமதாசும் வந்திருந்தான். அன்போடு நடந்த இந்த விருந்தோம்பலை நான் எவ்வளவு பாராட்டக்கூடும்! ஆயினும் 2-3 விருந்தினரை உபசரிப்பதற்காக ஒரு குடும்பம் முழுவதுமே வேலை செய்வதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் இவ்விதமான சங்கடமான உபசரிப்புகளிலிருந்து தப்பும் வழியும் அப்பொழுது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ரங்கூனுக்கு போகும்போது கப்பலில் 3 வகுப்பிலேயே பிரயாணம் செய்தேன். ஸ்ரீ போஸின் வீட்டில் அதிகப்படியான உபசாரம் எங்களுக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் கப்பலில் எங்களுக்கு ஏற்பட்ட கதியோ 3 வகுப்பு பிரயாணிகளின் சாதாரண வசதிகளை கூட கவனிப்பார் இல்லாமல் இருந்தது. குளிக்கும் அறை என்று சொல்லப்பட்ட இடம் சகிக்க முடியாத வகையில் ஆபாசமாக இருந்தது. கழிவறை ஒரே நாற்றம் எடுத்தது. கழிவறைக்கு போவதாக இருந்தால் அங்கே இருக்கும் அசிங்கங்களை மிதித்து கொண்டுதான் போக வேண்டும், இல்லையானால் தாண்டி கொண்டுதான் செல்ல வேண்டும். இந்த ஆபாசங்களை சகித்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை. கப்பலின் பிரதம அதிகாரியிடம் முறையிட்டு பயனில்லை. இந்த விதமான ஆபாசங்களும் நாற்றங்களும் போதாதென்று பிரயாணிகளும் தங்களுடைய புத்திகெட்ட பழக்கங்களால் மேலும் ஆபாசப்படுத்தினார்கள். உட்கார்ந்த இடத்தில் இருந்தபடியே துப்பி வைத்தார்கள். சாப்பிட்டதில் மிஞ்சியது, புகையிலை, வெற்றிலை ஆகியவைகளை கழித்தது ஆகியவற்றையெல்லாம் சுற்றிலும் போட்டார்கள். அவர்கள் போட்ட கூச்சல்களுக்கோ முடிவே இல்லை. முடிந்த அளவு அதிக இடத்தை பிடித்து கொண்டு விட ஒவ்வொருவரும் முயன்றார்கள். அவர்களை விட அவர்களுடைய சாமான்களே அதிக இடத்தை அடைத்து கொண்டு விட்டன. இவ்விதம் 2 எங்களுக்கு மிகவும் கடுமையான சோதனையாகிவிட்டது. ரங்கூனுக்கு போனதும் கப்பல் கம்பெனியின் ஏஜென்ட்டுக்கு எழுதினேன். இருந்த நிலைமை முழுவதையும் அவருக்கு தெரிவித்தேன். இந்த கடிதத்தினாலும் டாக்டர் மேத்தாவின் முயற்சியினாலும் திரும்புகையில் 3 பிரயாணம் அவ்வளவு மோசமாக இல்லை. எனது பழ ஆகார விரதம் ரங்கூனிலும் டாக்டர் மேத்தாவின் வீட்டினருக்கு அதிகப்படியான சங்கடத்தை விளைவித்தது. டாக்டர் மேத்தாவின் வீடு என் சொந்த வீடு மாதிரியாகவே ஆகார வகைகள் மிக அதிகமாக போய்விடாதவாறு ஓரளவுக்கு கட்டுப்படுத்த என்னால் முடிந்தது. என்றாலும் இத்தனை வகையான உணவுதான் சாப்பிடுவது என்பதற்கு நான் இன்னும் ஒரு வரம்பை விதித்து கொள்ளவில்லை. ஆகவே பரிமாறப்பட்டவர்களை ஓரளவோடு நிறுத்தி கொள்வதற்கு என் சுவை உணர்ச்சியும் கண்களும் மறுத்துவிட்டன. சாப்பாட்டுக்கு குறிப்பிட்ட நேரம் என்பதும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் கடைசி சாப்பாட்டை இருட்டுவதற்கு முன்னால் முடித்து கொண்டு விடவே நான் விரும்பினேன். ஆனால் அநேகமாக இரவு 8 அல்லது 9 மணிக்கு முன்னால் சாப்பிட்டு முடிவதில்லை. அது 1915 கும்ப உற்சவம் நடக்க வேண்டிய ஆண்டு அது. இந்த திருவிழா 12 ஒரு முறை ஹரித்வாரில் நடக்கிறது. அத்திருவிழாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இல்லை. என்றாலும் மகாத்மா முன்ஷிராம்ஜியை அவருடைய குருகுலத்திற்கு போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் இருந்தேன். கும்பத் திருவிழாவில் சேவை செய்வதற்கென்று கோகுலையன் சங்கத்தினர் ஒரு தொண்டர்படையை அனுப்பியிருந்தார்கள். அத்தொண்டர்படைக்கு பண்டித ஹிருதயநாத குன்ஸ்ரு தலைவர், காலஞ்சென்ற டாக்டர் தேவ் வைத்திய அதிகாரி. தங்களுக்கு உதவி செய்ய ஃபோனிக்ஸ் கோஷ்டியினரை அனுப்புமாறு என்னை கேட்டிருந்தார்கள். எனவே மகன்லால் காந்தி எனக்கு முன்னாலேயே அங்கு போயிருந்தார். ரங்கூனிலிருந்து திரும்பியதும் நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். கல்கத்தாவிலிருந்து ஹரித்துவாருக்கு ரயில் பிரயாணம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. சில சமயங்களில் வண்டிகளில் விளக்குகளே இல்லை. சஹரன்பூரிலிருந்து நாங்கள் சாமான்களையும் கால்நடைகளையும் ஏற்றும் வண்டிகளில் அடைக்கப்பட்டிருந்தோம். இந்த வண்டிகளுக்கு மேல்கூரை இல்லை. மேலே தகிக்கும் வெயில், கீழேயோ கொதிக்கும் இரும்பு தளம். இவற்றிற்கு நடுவே நாங்கள் வருபட்டு போனவர்கள் போல ஆகிவிட்டோம். தோட்டி வேலையே இந்தியாவில் எங்களுடைய விசேஷ வேலையாக இருக்க வேண்டும் என்பதை

சாந்தி நிகேதனத்தில் தங்கியதிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். ஹரித்வாரத்தில் தொண்டர்கள் தங்குவதற்கு ஒரு தர்மசாலையில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கழிவறைகளாக உபயோகிப்பதற்கு டாக்டர் தேவ் அங்கே சில குழிகளை தோண்டியிருந்தார். அவைகளை சுத்தம் செய்வதற்கு கூலி பெறும் தோட்டிகளையே அவர் எதிர்பார்க்க வேண்டியிருந்தது. ஃபோனிஸ் கோஷ்டியினர் வேலை செய்வதற்கு இங்கே சந்தர்ப்பம் ஏற்பட்டது. கழிவுகளை மண் போட்டு மூடிய பிறகு அங்கிருந்து அகற்றி சுத்தம் செய்துவிடும் வேலையை நாங்கள் செய்வதாக முன்வந்தோம். டாக்டர் தேவ் மகிழ்ச்சியுடன் இதை ஏற்றுக்கொண்டார். இந்த வேலையை செய்வதாக சொன்னது நான் தான் என்றாலும் அதை மகன்லால் காந்தியே நிறைவேற்ற வேண்டியதாயிற்று. கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டு தரிசனம் கொடுப்பதும் என்னை பார்க்க அங்கே வந்த அநேக யாத்ரீகர்களுடன் மத சம்பந்தமாகவும் மற்றவர்களை குறித்தும் விவாதிப்பதுமே பெரும்பாலும் என் வேலையாக இருந்தது. இதனால் என் வேலை எதையும் கவனித்துக் கொள்வதற்கு எனக்கு நேரமே இல்லை. என்னை பார்க்க வந்தவர்கள் நான் நீராட ஸ்நான கட்டிடத்துக்கு சென்றபோதும் என்னை விடாது பின்தொடர்ந்தார்கள். நான் சாப்பிடும்போது கூட அவர்கள் என்னை தனியாக விட்டு வைப்பதில்லை. தென்னாப்பிரிக்காவில் நான் செய்த சாதாரண சேவைக்கு இந்தியா முழுவதும் எவ்வளவு ஆழ்ந்த கவர்ச்சியை உண்டாக்கியிருந்தன என்பதை இவ்விதம் ஹரித்வாரத்திலேயே நான் அறியலானேன்.

0: காந்தி அஞ்சலி.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: புழுதிக் காற்று என்பது காற்றுடன் சேர்ந்து தூசி மற்றும் மண் துகள்கள் பறக்கும் இயற்கை நிகழ்வாகும். இது பொதுவாக வறண்ட பகுதிகளில் அதிகமாக வீசுகிறது. புழுதிக் காற்று மனிதர்களுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் பல நன்மைகளும் உள்ளன. இதுபோன்ற திடீர் காற்று நிலத்தின் வளத்தை அதிகரிக்க உதவுகிறது. தூசி மற்றும் மண் துகள்களில் உள்ள கனிமச்சத்துகள் மற்ற பகுதிகளுக்கு பரவி மண்ணின் உற்பத்தி திறனை மேம்படுத்துகின்றன. இதனால் விவசாயத்திற்கு இது மறைமுகமாக உதவுகிறது என்கிறார்கள் வேளாண் வல்லுநர்கள். புழுதிக் காற்று இயற்கையின் சமநிலையை பேணுகிறது. ஒரு பகுதியில் இருக்கும் மண் துகள்கள் நுண்ணுயிரிகள் மற்ற பகுதிகளுக்கு பரவுவதன் மூலம் நில அமைப்பில் சமநிலை ஏற்படுகிறது. இது மண் அழிவை தடுக்கவும் உதவுகிறது. காற்றில் இருக்கும் தூசி துகள்கள் மேகங்களின் உருவாக்கத்திற்கும் மழைத்துளிகள் உருவாகுவதற்கும் தளமாக செயல்படுகின்றன என்கிறார்கள் வானியல் வல்லுநர்கள். புழுதிக் காற்றால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். புழுதிக் காற்று இயற்கையின் ஓர் அங்கமாகும். அதன் பலன்களையும் தீமைகளையும் புரிந்து கொண்டு நாம் அதனை சமநிலையோடு அணுக வேண்டும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: 7:38 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட பிகினிங்ல கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் தனித்துவமானது, அதன் மூலம் குற்றவாளிகளை கண்டறியலாம் என்று முதன் முதலில் கண்டுபிடித்து சொன்னவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டதான் அதற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, சென்னையிலிருந்து பிரமீளா, மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்து அவர் பெயர் குறிப்பிடாமல் இருக்காரு, கணக்கம்பாளையத்து பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா மற்றும் பிரணவ்.

சூப்பரான பாடலை கேட்டு நம்ம அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்போ நம்ம ஷோல வந்து ரெண்டு பேக் டு பேக் சாங் வந்து கேட்டு ரசிச்சோம். சட்டம் ஒரு இருட்டரை படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில எஸ் என் சுரேந்தர் மற்றும் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பூங்குயிலன். அதனைத் தொடர்ந்து மன்னன் படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது, பாடலாசிரியர் வாலி.

மீனாட்சி, வீரதுரை, அரியலூர், அன்புதுரை, சென்னை, சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோயம்புத்தூர், ஜஸ்டின் திரவியம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பகுதியிலிருந்து, கணேஷ் சிறுமுகை, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முக நகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து ரமண முதலி, புதூர் சுதாகர் மற்றும் ஜீவா, சேகர், சாந்தி, பூளவாடி பகுதியிலிருந்து.

கேட்ட பாடல் பிரேம பாசம் படத்திலிருந்து. கங்கை அமரன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பாரதிய வித்யா பவன் வளாகத்தில் இன்று மாலை 6 மணிக்கு பகவத்கீதை சொற்பொழிவு நடைபெறவுள்ளது. கேட்டது சேவை செய்திகள்.

7:55 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட பிகினிங்ல கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் தனித்துவமானது, அதன் மூலம் குற்றவாளிகளை கண்டறியலாம் என்று முதன் முதலில் கண்டுபிடித்து சொன்னவர் யார்? அதற்கு சரியான பதில் இன்னும் நமக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பார்வதி கணபதி, கோயம்புத்தூர் அலி நகரம் மகாதேவன் பெரம்பலூர் மாவட்டம், ரகுராமன் முல்லை நகர் கோயம்புத்தூர், கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகம் மற்றும் ஆனந்தம் பூளவாடி தீபிகா, பிரபு ராஜபாளையம், சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர், ராயப்பன் ரெஜி ஜெஃப்ரி மற்றும் ரீனா கேஜி சாவடி கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து, ஐயனார் முதுகுடி செல்வம் பூமிநாக்கன்பட்டி தேனி மாவட்டம் பகுதியிலிருந்து, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், ஜலத்தூர் திருநாவுக்கரசு, பாண்டியன் நகர் ரங்கராஜ் வீரேஸ்வரி, சுரேஷ் வான்மதி, நாகராஜ் மற்றும் சித்ரா, ஏ கே பிரபாகரன் ஞானாம்பிகை போகம்பட்டி பகுதியிலிருந்து, மனோ கிரிஷ் ரெட்ஃபீல்டு பி கே பூபாலன் பள்ளப்பாளையம், கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர், அன்னபூரணி சகாதேவன் சரசு பெரியநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து, சிவானந்தா காலனி பழனி தென் பொன்முடி நாகமணி, கலை ஹேமா சண்முக சுந்தரம் ராஜேஸ்வரி தெக்களூர் ஏரிப்பாளையம் பகுதியிலிருந்து, தொட்டம்பாளையம் திவ்ய பாரதி கலை வாணன் மற்றும் ஹர்ஷா, கோயம்புத்தூர் தேவராயபுரம் ராஜா சிபு சோபாஸ் கந்தமூர்த்தி சிவகுமார் புவனேஸ்வரி வெள்ளம்பட்டி பகுதியிலிருந்து, மனோகரன் பழனி நங்கவள்ளி ராஜாராம் பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு ஹோப் காலேஜ் பிரணயா குகன் திருப்பூர் மகேஸ்வரி மற்றும் ராஜேந்திரன், இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள். அந்த சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் தனித்துவமானது, அதன் மூலம் குற்றவாளிகளை கண்டறியலாம் என்று முதன் முதலில் கண்டுபிடித்து சொன்னவர் டாக்டர் ஹென்றி ஃபால்ஸ். ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் தனித்துவமானது, அதன் மூலம் குற்றவாளிகளை கண்டறியலாம் என்று முதன் முதலில் கண்டுபிடித்து சொன்னவர் டாக்டர் ஹென்றி ஃபால்ஸ். சரியான பதில் அனுப்பிய நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை, உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா. இன்று 2:30 உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். இன்று மாலை 5 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் கவிஞர் விஜி கல்யாணி அவர்களுடன் நேர்முகம். இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறங்கு நிகழ்ச்சியின் இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை டி பி முத்துலட்சுமி. இதுவரைக்கும் நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜே பிரபுகுமார். அண்ட் 8 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆர்ஜே தமிழரசி.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்ற மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: இனிமையான மகிழ்ச்சியான வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட நான் அஜய், தமிழரசு லக்ஷ்மணன்.

பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து ஹரி ஜெயலலிதாவுடைய இசையமைப்புல நரிஷ் ஐயர் பாடி இந்த பாடல் கேட்டோம். எஸ் வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தான் நினைஞ்சிருக்கோம். அதாவது காலை வேளையில் பசியோடு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ரொட்டியை பற்றி தான் பேச போகிறோம். ரொட்டி அப்படின்னா நம்ம வந்து டோஸ்ட் பண்ண ரொட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி டோஸ்ட் பண்ண ரொட்டியை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்தினுடைய ஆர்கா மாகாணத்தினுடைய விண்டோனிசா ராணுவ முகாமில் கண்டெடுக்கப்பட்ட கருகிய நிலையிலான சிதையாத 2000 ஆண்டுகள் பழமையான ரோமானிய ரொட்டி அக்கால வீரர்களுடைய அன்றாட வாழ்க்கை பற்றிய அரிய தகவல்கள் கிடைச்சிருக்கு. தற்கால சுவிட்சர்லாந்தினுடைய அமைந்துள்ள அகழ்வாராய்ச்சி தாளம் கிபி 1000 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ரோமானிய படைத்தளமா நீண்ட காலமா அறியப்பட்டு வருது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ரொட்டியை ஒரு சாதாரண உணவு பொருளா மட்டும் பார்க்கலீங்க. இதனுடைய வடிவம், தரம், இதுல சேர்க்கப்பட்டுள்ள அந்த பொருட்கள் ஆகியவை ரோமானியர்களுடைய ரொட்டி தயாரிக்கும் முறைகள், தானியங்களை சுத்திகரிக்கும் விதம் மற்றும் இராணுவத்திற்குள்ளான விநியோக சங்கிலி பற்றிய பல உண்மைகளை வெளிப்படுத்துது. இந்த ரொட்டியானது ஒரு பொதுவான அவன்ல சுடப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. இது வீரர்கள் தனித்தனியா உணவு தயாரித்துக் கொள்ளாம அந்த இராணுவத்திற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில் உணவு உற்பத்தி செய்யப்பட்டதை காட்டுது. மேலும் ரோமானிய உணவுகளில் தானியங்கள் எவ்வளவு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் இந்த கண்டுபிடிப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. ரொட்டிங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லை, அது வந்து இராணுவ தளவாட மேலாண்மைய ஒரு முக்கியமான அங்கமாகவும் இருந்திருக்கு. ஒரு பெரும் படைப்பிரிவிற்கு உணவளிப்பதற்கு துல்லியமான திட்டமிடல், சேமிப்பு மற்றும் விநியோகம் தேவைப்பட்டது. அந்த மேலாண்மை முறைகள் செயல்பாட்டில் இருந்ததற்கான ஒரு நேரடி ஆதாரமாக இந்த ரொட்டி துண்டு விளங்குது. இந்த கண்டுபிடிப்பு அந்த பிராந்தியத்தினுடைய தொல்பொருள் பணிகளை கண்காணிக்கும் ஆர்கா மாகாணத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆராய்ச்சிகளுடன் தொடர்புடையது. இந்த ஆய்வினுடைய ஆரம்பகட்ட முடிவுகள் உள்ளூர் பகுதிகளில் கிடைத்த அந்த பொருட்களை கொண்டே இந்த ரொட்டி வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மூலமா ரோமானிய படைகள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை மட்டுமே நம்பி இருக்காம அந்தந்த பிராந்திய வளங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டது தெரிய வந்திருக்கு. இந்த தகவமைப்பு திறனே ரோம் தனது எல்லையை விரிவுபடுத்தவும் தொலைதூர பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு முக்கிய காரணியா இருந்திருக்க கூடும். அந்த வகையில இந்த ரொட்டியானது தளவாட புதுமையினுடைய அடையாளமா திகழது. ஓகே.

குஷி படத்திலிருந்து தேவனுடைய இசையமைப்பில் தேவன் சௌமியா ராவ் பாடிய பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் காமத்தோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

மைல்கல்லை எட்டியிருக்கு. நாட்டினுடைய முதல் ஆழ்கடல் மனித பயணத்திட்டமான சமுத்திரயான் 2026 ஆண்டில் செயல்படுத்தப்பட இருக்கு. சென்னையில் இருக்கிற தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியா விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துடன் இணைந்து இந்த நீர்மூழ்கி கலத்தை வந்து உருவாக்கியிருக்கு. இது வந்து விண்வெளி கடல்சார் அறிவியலினுடைய அபூர்வ சங்கமமாக பார்க்கப்படுது. திறமையான விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய நீண்டகால அர்ப்பணிப்பின் பலனா இந்தியாவினுடைய ஆழ்கடல் ஆராய்ச்சி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. கடல் அடி தாதுக்கள் ஆய்வு, கடல்சார் சுரங்க தொழில்நுட்பம், ஆழ்கடல் இயந்திரங்கள் போன்ற துறைகளில் தொடர்ந்து செய்யப்பட்ட முயற்சிகள் இந்த வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. இத்தகைய முன்னேற்ற பாதையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகளும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வராங்க. அந்த வரிசையில் தனித்துவமான இடத்தை பெற்றவர் தான் முனைவர் சி ஆர் தீபக். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கிண்டி பொறியியல் கல்லூரியில் சுரங்கவியல் பொறியியல் பயின்ற இவர் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தினுடைய இயந்திர பொறியியலில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு. தற்போது சென்னையில் இருக்கிற தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆழ்கடல் சுரங்க பிரிவினுடைய தலைவராக பணியாற்றி வராரு. சுரங்கவியல், கடல் பொறியியல் ஆகிய இரண்டு வெவ்வேறு துறைகளிலும் இணையற்ற நிபுணத்துவம் பெற்றிருப்பது இவருடைய ஒரு தனிச்சிறப்பு. அதே போல முனைவர் தீபக் தலைமையிலான குழு உருவாக்கிய வராஹா ஒன் என்கிற சுரங்க இயந்திரம் கடலுக்கு அடியில் 5270 மீட்டர் ஆழத்துல கனிமங்களை சேகரித்து மாபெரும் வெற்றி பெற்றது. இத்தகைய அபாரமான ஆழத்துல தொழில்நுட்ப வல்லரசாக கருதப்படும் சீனா கூட முழுமையாக சாதிக்காத ஒன்ன முனைவர் தீபகனுடைய பங்களிப்புடன் இந்தியா நிகழ்த்தி காட்டியிருக்கிறது.

வானத்தை போல படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்ல சுக்விந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் பாடிந்த பாடல் கேட்டோம். ஓகே, முட்டை, வாழைப்பழம், பேனா இந்த மாதிரியான பொருட்களை வாங்கும் போது எனக்கு வந்து அரை டஜன் கொடுங்க, எனக்கு ஒரு டஜன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற எண்ணிக்கையை சொல்லாமல் நேராக ஒரு டஜன் சொல்லி சொல்கிறோம். ஒரு டஜன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், பன்னெண்டு அப்படிங்கிறது. ஏன் இப்படி ஒரு டஜன் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு அப்படின்ற எண்ணெய் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஜன் அப்படின்ற ஒரு எண்ணெய் குறிக்கும் ஒரு ஃப்ரெஞ்சு மொழியுடைய டிசைன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அது வந்து லத்தீன் மொழியில் டுவோடிசம் அப்படிங்கிற வார்த்தையும் பன்னெண்டு அப்படிங்கிற பொருள் தரும் வார்த்தையிலிருந்து உருவாயிருக்கு. இந்த வார்த்தை 14th நூற்றாண்டிலிருந்து ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் டஜனுக்கு வந்து ஏன் இந்த 12, ஏன் 10 கூட வச்சிருக்கலாமே, 14 கூட வச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நமக்கு தோணும் இல்லைங்களா. அப்போ வந்து மக்கள் வந்து விரல்களை மட்டும் இல்லாமல், விரல்களை எண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் இந்த பெருவிரலை விட்டுட்டு இந்த நான்கு விரல்களில் இருக்க மூன்று பாகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த குறுக்கு மடிப்புகள், அதையும் சேர்த்து எண்ண தொடங்கினாங்க. அதுதான் வந்துட்டு 12 அப்படின்னு சொல்லி அந்த எண்ணுக்கு வந்து ஒரு தனித்துவம் அளிக்கப்பட்டது. அதே போல வணிகம் மற்றும் வகுத்தல் போன்ற காரணங்களுக்கும் 12 வந்து ஒரு வசதியான எண். ஏன்னா 12 வந்து 2, 3, 4, 6 இந்த எண்களால் எளிதாக வகுக்க முடியும். ஆனால் 10 அப்படிங்கிற எண்ணை வந்து 2 மற்றும் 5 இந்த எண்களால் மட்டும்தான் வகுக்க முடியும். இது வந்து இயற்கை மற்றும் வானியல் தொடர்புகளோடு இணைஞ்சிருக்கு. ஒரு வருடத்தில் சுமார் 12 சந்திர மாதங்கள் இருக்கு. அதே போல கடிகாரத்தில் 12 மணி நேரம், 12 ராசி அடையாளங்கள் இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் காரணங்கள்னா, இந்த எல்லா காரணங்கள்னாலும் பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற எண் வந்து முழுமை மற்றும் சமநிலையை குறிக்கும் எண்ணாக கருதப்பட்டது. இதனால தான் ஒரு டஜன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 12 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.

0: தலைநகரம் படத்திலிருந்து டி இமானுடைய மியூசிக்ல மஞ்சரி தேவன் ஏகாம்பரம் பாடிய இந்த பாடல் கேட்டோம். எஸ், இயற்கையின் படைப்பில் பறவை இனத்தை சேர்ந்ததா இருந்தாலும் கூட பாலூட்டிகளை போன்ற ஒரு செரிமான பண்புகளை ஆராய்ச்சியாளர்கள் வியப்பில் அழுத்தும் ஒரு பறவை தான் ஹொயிட்சன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பறவை வந்து மாடுகள் மாதிரியே உணவை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து, அதாவது அசை போடும் பழக்கம் இருக்கும் இல்லையா, மாடுகள்லாம் அசை போடும் இல்லையா, அந்த மாதிரி அசை போடுற பழக்கம் கொண்ட ஒரே பறவை இந்த ஹொயிட்சன். இந்த விசித்திரமான தோற்றம், செரிமான முறை மற்றும் குஞ்சுகளினுடைய தனித்துவமான நகங்கள் இதெல்லாம் மற்ற பறவைகளிடமிருந்து முற்றிலும் வேறுபடுத்தி இந்த பறவையை. அதே போல இந்த பறவை பார்த்தீங்கன்னா பொதுவாக பறவைகள் வந்து பழங்கள் இல்லாட்டி பூச்சிகளை வந்து சாப்பிடும். ஆனால் ஹொயிட்சன் வந்து பெரும்பாலும் இலைகளை தான் உணவாக சாப்பிடுது. இலைகளில் அந்த செல்லுலோஸ் வந்து செரிமானம் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்காக மாடுகளைப் போலவே இதனுடைய உணவு குழாயுடைய ஒரு பகுதி பெரிய பையா ஒரு விடத்திருக்கு. அங்கே இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் இலைகளை சிதைத்து நொதிக்க வைக்கின்றது. இந்த நொதித்தல் செயல்முறையினால இந்த பறவையினுடைய உடலிலிருந்து ஒரு விதமான மாட்டு சாண வாசனை கூட வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல் அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு இது ரொம்பவே அழகா இருக்கும். முகம் வந்து நீல நிறத்திலும், கண்கள் வந்து சிவப்பு நிறத்திலும், தலையில ஒரு நீண்ட இறகுகளால் ஆன ஒரு கிரீடம் போன்ற ஒரு அமைப்பும் இருக்கு. இதனுடைய செரிமான பை மிக பெரியதாக இருப்பதனால மார்பு தசைகள் வளர்வதற்கு இடம் இல்லாம போயிருச்சு. இதனால இப்பறவையினால நீண்ட தூரம் பறக்க முடியாது. ரொம்ப குறைந்த தூரம் தான் வந்து அதுவும் தட்டு தடுமாறி பறக்குமா. குஞ்சுகளினுடைய விசித்திர நகங்கள் பார்த்தீங்கன்னா ஹொயிட்சன் பறவையிலிருந்து குஞ்சுகளுக்கு ரெக்கைகளுடைய நுனியில இரண்டு நகங்கள் இருக்கும். இது வந்து மரக்கிளைகளை ஏறுறதற்கு இந்த நகங்களை பயன்படுத்துது. எதிரிகளிடமிருந்து தப்பிக்க இந்த குஞ்சுகள் வந்து மரக்கிளைகளிலிருந்து நேரா இந்த கீழே உள்ள ஆற்று நீரில் குதிச்சிருமா. இதே போல இது வந்து கூட்டமாக வாழும் பழக்கம் கொண்ட ஒரு பறவை. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறவையினுடைய கூட்டில் இருக்கிற இந்த முட்டைகளை அடைக்காக்க இந்த குஞ்சுகளை பராமரிக்க இந்த முந்தைய பறவை, அதாவது இவங்க கூட பிறந்த அந்த அண்ணனாக்கா, இந்த பறவைகளும் வந்து உதவி செய்யும். ஒரு விதமான கரகரப்பான சத்தத்தை வந்து இந்த ஹொயிட்சன் வந்து எழுப்புன்னு சொல்றாங்க. இது போன்ற ஒரு செரிமான மண்டலத்தை கொண்ட ஒரு பறவை உலகில் வேறு எங்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
1: வானொலி, வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலை வழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும், அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாத ஸ்வரங்களும், அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக, மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும், நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
0: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடமுண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலை பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.
2: நான் ரத்ன பௌர்ணா பேசுறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வானொலி பெட்டியில் பாடல்கள் காலையில் நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பாட்டு கேட்குனா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழிகளில் இருக்கிற சின்ன பெட்டி கடைகளில், டீ கடைகளில் இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடுப்படியில் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டில் எங்கள் மாமியார் கண்ட்ரோலில் இருந்துச்சு. என்னடா அது, ஒரு வானொலி பெட்டி இவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில். ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே. அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில் பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும்.

0: சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடச்சிது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளாக செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்றைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்களில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்கள் இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிட்டால் கூட, இந்த வானொலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகளில் நிறைய பேர், எங்கள் ஊரில் வந்து பாட்டிங்கெல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதாகட்டும் இல்லை செய்திகள் கேட்கறதாகட்டும் அந்த இதெல்லாம் வந்து இப்போயும் எங்கள் ஊரில் பார்க்க முடியும். நான் கிராமத்தில் இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவுதான் வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிருச்சு அது இதுன்னு என்னென்னவோ இருந்தால் கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பெயர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில் மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம்

0: வானொலி தான். இது ஒரு சின்ன கருவி தான், ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. வானொலியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதான்னா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவை வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம் பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும், வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு ஆல் இந்தியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இந்தியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இந்தியா நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வானொலியின் வர்ணஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி.
3: இன்று மாலை 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் கவிஞர் விஜி கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் காமதோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து சிறுவாணி சாரல் வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே பிரபுகுமார். நன்றி நேர்களே.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள

0: உள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 9:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். அழகான இதமான சூப்பரான பாடல்களோட இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இப்போ நம்ம ஷோனோட பிகினிங்கில் உங்களுக்காக

0: கோவை கோட்டத்தின் கீழ் உள்ள 44 கிளைகளின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வகுப்புகள் இனி ஒருங்கிணைந்த முறையில் பொள்ளாச்சி பயிற்சி நிலையத்தில் மட்டும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கிளைகளிலிருந்து சுழற்சி முறையில் தலா ஒரு ஓட்டுநர் மற்றும் ஒரு நடத்துனரை 3 நாட்களிலும் தவறாமல் பயிற்சிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில்

கேட்ட பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போஷன்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் பாடியது பேட்ட படத்திலிருந்து. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.

ஹரி ஜெயராஜனுடைய மியூசிக் கம்போஷனில் ஹரிணி மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா பாண்ட இந்த பாடல். இது கதிர்வேலன் காதல் படத்திலிருந்து. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வெள்ளிமின்னல் கவிஞர் விஜி கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

மச்சான் மச்சான் ஒரு அழகான பாடலை கேட்டுச்சோம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் கரெக்டாக 9:28 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ சிறுவாணிச்சாரல். இப்போ கேட்ட இந்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய மியூசிக் கம்போஷனில் ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து, நண்பன் படத்திலிருந்து அழகான பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். நேயர்களே, இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் தனுஷ் பாடியது. திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: கோட்டை தலையாரி ஒத்தளத்து நீர்காமன், அரவணை தலையாரி ஆளுபட சேவகன், ரெண்டு பேரும் போங்க. யார் வந்து தீபம் போட்டிருக்கா, அபிஷேக ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு.
1: கோவலன் கண்ணகி கதை, உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.
3: கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.

டூ டூ டூ அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கை கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடின இந்த பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்திலிருந்து. இசை

வடிவமைப்பாளர்கள் எல்லாமே ஹீரோ ஆகிற அந்த ட்ரெண்டில் இப்போ யார் என்ட்ராயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இவர் அதில் இணைஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இதில் வந்து ஹீரோயினா சாய் பல்லவி நடிக்க போகிறாங்க. எல்லம்மா அப்படிங்கிற தெலுங்கு படம் தான். இந்த படத்தினுடைய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு கூடுதலாக இசையுமே தேவி ஸ்ரீ பிரசாத் தான் பண்ண போகிறாரு.

பீஸ்ட் படத்திலிருந்து இந்த பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். 9:41 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ சிறுவாணி சாரல்.

இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம்.

இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் சந்தோஷ் நாராயணோட இசையில் பிரதீப் மற்றும் பிரியா ஹேமேஷ் பாடினது மனிதன் படத்திலிருந்து. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 9 மணிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் அழகான இதமான சூப்பரான பெப்பியான பாடல்களை எல்லாம் நீங்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஷோனோட எண்ணில் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம ஷோனோட ரைட் டைம்ஸை கரெக்டாக 9:52 நிமிஷத்தில் நம்ம நிகழ்ச்சி

0: பத்து மணிக்கு நம்ம அழகான பாடலோட ரெடியா இருக்காங்க ஆர்ஜே தமிழரசி.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: ஒரு சில வருடங்களில் சராசரி மழையை விட உங்களுக்கு அதிகளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க இப்போ பயிர் 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா மொத்த பரப்பளவையும் வந்து பயிர் செஞ்சுக்கலாம்.
1: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நான் டாக்டர் சத்யவேலவன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட் பேசுகிறேன். எந்த உணவு சாப்பிடலாம், தவிர்க்க வேண்டிய உணவு எதுன்னு பார்த்தவன், நமக்கு அதீத காரமுள்ள உணவுகள், அதீத எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள், அதீத கொழுப்புடைய உணவுகள், அப்புறம் நீர் அருந்தும் போது முடிந்த அளவுக்கு வீட்டில் சுத்திகரித்த நீரை அருந்தணும். எடுத்துக்கூடிய உணவுகள் ஒவ்வொரு உணவுலையும் காலை உணவோ மதிய உணவோ ஏதோ ஒரு பழங்கள் சேர்த்திக்கலாம். மாதுளம்பழம் இல்லை வாழைப்பழம் இல்லை பப்பாளி போன்ற பழங்கள் சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்திக்கலாம். இறைச்சி உணவுகளில் மீன் எடுத்துக்கலாம். ஈரல், அதாவது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈரல் உணவில் சேர்த்துக்கலாம். நேரம் தவறாமல் உணவு காலை மதியம் இரவுன்னு 3 வேளையை பிரித்து உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும். ரொம்ப லேட் நைட், அதாவது 10-11 மணிக்கு மேலே உணவு உண்ணக்கூடியதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அப்படி நேரம் தள்ளி போனாலுமே நமக்கு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கிறது நல்லது. இல்லை வயிறு வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு இது மாதிரி ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக நமக்கு நீர் சத்து அதிகமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. நமக்கு திடமான உணவுகள் எடுத்துக்க முடியவில்லைனாலும் தண்ணீர், இளநீர் இல்லை ஏதாவது ஒரு பழச்சாறு போன்றவை எடுத்துக்கலாம். ஸோ நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது மிக முக்கியம். வயிறு வலி அதிகமானால் நமக்கு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து என்னன்னோ அதுக்கான ஒரு மருத்துவ உதவியை நம்ம நாடலாம். மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் மஞ்சளாக இருக்கிறது, நம்ம சிறுநீர் அதீத மஞ்சள் நிறத்தில் போவது, காய்ச்சல், உடல் வலி, சில பேருக்கு உடல் அரிப்பு ஏற்படலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா மஞ்சள் காமாலைக்கான நோய் அறிகுறிகளாக இருக்கும். இதில் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அது மருத்துவரை பார்த்து அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

ஆலா ஃப்ராஜு, சின்மயி மற்றும் ஷர்மிளா பண்ண இந்த ஒரு பாடல் ஹரி ஜெயராஜனுடைய மியூசிக் கம்போஷனில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலாக கேட்டு ரசித்தோம். இதோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது, உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12

0: இரண்டாம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

மாரிட்டு படத்துல இருந்து பாடல் கேட்டோம். திருப்பூர்ல இருந்து குரு ஐயப்பன் ஹர் பிரபஞ்சன் யஷ்வந்த் விரும்பி கேட்டிருந்தாங்க. இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் சௌமியா. இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் கவிஞர் விஜி கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது உங்கள் சாய்ஸ். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அடுத்துதான் நம்ம கேட்க போற பாட்டு திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து. கோணமலையிலிருந்து ஆனந்தன், ஸ்ருதிகா, அஜய் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும்

மதுர படத்துல இருந்து பாடல் கேட்டோம். ஜெகதாம்பாள் தங்கராசு ராமலிங்காபுரத்துல இருந்து மடத்துக்குளம் பகுதியில இருந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம கேட்க போற பாட்டு வாலி படத்துல இருந்து சதாசிவம் அமுதீஸ்வரி இடவம்பாளையம் பகுதியில இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.

மைனப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க செல்வபுரத்திலிருந்து சைத் ரசூல். நிறைவான பாடல் பகவதி படத்திலிருந்து வரப்போகுது வரதராஜ், கீதா, பிரதக்ஷணா, குமரன், சண்முக நகர், மூக்கனூர் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இத்தனை நிறம் நிறைய நேர்கள் வந்து விரும்பி கேட்டிருந்தீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு.

0: இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி லிஸ்னர் சாய்ஸ். இதுவரைக்கும் உங்களோடு நான் ஆர்ஜே தமிழர் சிலக்ஷன். இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அசாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில்

0: கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர், சேலம், கோவை அணிகள் முதல் மூன்று இடங்களை பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கணேஷ் குமரேஷ் ஆகியோர் வாசித்திருக்கும் வயலினிசை கேட்கலாம்.

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கணேஷ் குமரேஷ் ஆகியோர் வாசித்திருந்த வயலின் இசையை கேட்டீர்கள்.
1: அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 9585800

0: சிகிச்சையில் ஒரு சில வருடங்களில் சராசரி மழையை விட உங்களுக்கு அதிக அளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க இப்போ பயிர் 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா மொத்த பரப்பளவையும் வந்து பயிர் செஞ்சுக்கலாம்.
1: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நிலையத்தில் நேரம் 11:30. இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ். இன்னைக்கு நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸ்ல எவர் கிரீனான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த தொகுப்புல உங்களோட நான் உங்க ஆர்ஜி பிரபுகுமார். இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல்

அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து எஸ் தட்சிணாமூர்த்தியினுடைய இசையமைப்பில் ஏ எம் ராஜா மற்றும் பி பானுமதி பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி.

கேட்ட பாடல் குமுதம் படத்திலிருந்து கே வி மகாதேவன். இசையமைப்பில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

11:43 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். கேட்ட பாடல் புதுமைப்பித்தன் படத்திலிருந்து. ஜி ராமநாதன் இசையமைப்பில் சி எஸ் ஜெயராமன் மற்றும் ஜி கி பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ்.

நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா. இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் மலைக்கள்ளன் படத்திலிருந்து எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் சவுந்தரராஜன் பாடியது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

0: சத்தமா தாதிங்க
1: எங்க பாடுங்க தா
2: பதினோரு மணி 53 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். கேட்டு ரசித்த இந்த பாடல் பராசக்தி படத்திலிருந்து, ஆர் சுதர்சனம் இசையமைப்பில், சி எஸ் ஜெயராமன் பாடியது, பாடல் ஆசிரியர் மு கருணாநிதி.
3: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: கோட்ட தலையாரி ஒத்தளத்து வீரகாமன், அரவணை தலையாரி ஆளுபட சேவகன், ரெண்டு பேரும் போங்க. யார் வந்து தீபம் போட்டிருக்கா, அபிஷேக ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு.
3: கோவலன் கண்ணகி கதை, உடுக்கடி கதை பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.
2: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

இன்றைக்கி நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸில் அழகான கிளாசிக்கான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்தோம். இப்போ நம்ம கேட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் தெய்வப்பிறவி படத்திலிருந்து ஆர் சுதர்சனம் இசையமைப்பில் எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவி. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5

இரண்டிற்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் கவிஞர் விஜி கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு நிகழ்ச்சியின் இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை டி பி முத்துலட்சுமி. இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் சௌம்யா.

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமாக எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளை இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

3FM. வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை. நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் இல்லங்களில் இயற்கை

0: உரம் தயாரிப்பது பற்றியும், மாடித்தோட்டம் அமைத்து பராமரிப்பது பற்றியும் உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌம்யா.
1: இப்ப வல்லுநரின் வார்த்தைங்கிற இது வந்து மகளிருக்கான நிகழ்ச்சி. இப்ப நீங்க மகளிருக்கு வீட்டுல இருந்து செய்யறதுக்குரிய நிறைய விஷயங்களை நம்ம நிறைய பேசணும் இல்லையா? இப்ப சொல்லுங்களேன், வீட்டுல இருந்து அவங்க என்னெல்லாம் செய்யலாம்?
2: மகளிர் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமையல்ன்றது வந்து எப்போதும் அவங்க தான் வந்து முக்கியமான இடத்துல இருப்பாங்க. சமையல்களுடைய கழிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வச்சிருந்தா வீணா போயிருன்ற அளவுல தான் இருக்கும். இதை வந்து அவங்க தான் செய்யணும்னு இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற கணவராகட்டும் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் அதை எடுத்துட்டு போய் உரமாக்கணும். இதை தான் வந்து நான் தலையாய கடமையாக நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே ஒரு பிரச்சனை வந்து தேங்க தான் நமக்கு அதிகமாகிட்டே போகுது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இதை உரமாக்கி முதல் மாதமே வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செடிகளை வச்சு ஆரம்பித்து முதல்ல நம்ம வியாபாரம்ன்ற எண்ணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் பட்டு அனுபவிக்கணும். அப்ப முதல் கீரை ஆகட்டும் முதல் காய்கறி ஆகட்டும் அதுல வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு இன்பம் வருது இல்லையா, அதை வந்து நாம வந்து பகிர்ந்துக்கணும். அப் மூலயமா என்ன செய்யலாம், நம்ம ஒரு நல்ல உணவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலா இருக்கலாம். இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் பண்ணலாம். அப்போ நாம வந்து நம்ம வீட்டு தன்னிறைவு அடையணும்னு வச்சுங்களேன், உணவு உற்பத்தி இதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காய்கறியிலேருந்து ஆரம்பிக்கிறது சிறப்பு. சுருக்கமா கீரையிலேருந்து ஆரம்பிக்கிறது ஏன் மறுபடி சொல்றேன்னா, வாரத்துல வந்து கண்டிப்பா மூணு தடவையாச்சும் கீரை சேர்க்கணும்னு சொல்றாங்க. அதுல ஒரு வேளையை உங்க வீட்டு கீரையா சேருங்க, மற்றது ரெண்டு வாங்குங்க. போக போக நீங்க மாதம் கடந்து செல்ல செல்ல நீங்களா வந்து இதை மாற்றிக்கிட்டே வரலாம். ஒரு காலம் காய்கறி மற்றதுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தோழர்கள் அவங்க கிட்ட போயிட்டு இடம் வாங்கி அப்படியும் பண்ணலாம். அது மாதிரியும் ஒரு சில அமைப்புகள் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு தெரு இருக்கும், ஒரு வீட்டுல கத்திரிக்காய் போடுவாங்க, ஒரு வீட்டுல தக்காளி போடுவாங்க, ஒரு வீட்டுல வெண்டைக்காய் போடுவாங்க. அவங்க மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய காய்கறியை மாத்தி மாத்தி பயன்படுத்திப்பாங்க. அது மாதிரி செய்யறவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப கம்மி அந்த மாதிரி. ஆக நம்மளுடைய மாற்றம் நம்மளுடைய அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்குது, சமையல் அறையிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த மாற்றத்தையே நம்ம வந்து வியாபாரமாக கொண்டு போகணும்னா கொஞ்சம் பணிகள் சிரமம் எடுத்து தான் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக மாற்றம் மகளிரால் வரும். அது வந்து இந்த மாதிரி உர மேலாண்மை இயற்கை உர மேலாண்மையிலேருந்து ஆரம்பித்தோம்னா சுபிட்சமாக இருக்குன்ற என்னோட கணக்கு.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய வேலைகள், பெண்களுக்கு செய்யக்கூடிய வீட்டிலேருந்து வருமானம் ஈட்டக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு இல்லையா, செய்யலாம். அதில் இது முக்கியமானது,
2: சுலபமானது.
1: சுலபமானது,
2: ஆமாங்க, உண்மையில் மூலதானம் இல்லாது. முதல்ல நாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவருக்கோ ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும், நாமளே வந்து மருத்துவமனை செலவுகளை குறைக்கிறதுக்கு இங்கேருந்து தான் ஆரம்பம். இதுதான் வந்து முக்கிய ஆரம்பம்.
1: சரி, நீங்கள் மாடித்தோட்டம் இன்னதுக்கான அமைப்பு அது எப்படி எந்த மாதிரி வைக்கலாம், கீழே சீப்பேஜ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி தரீங்க?
2: ஆமா ஆமா, என் குழுவில் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னோட குழுவில் சேர்ந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா மற்றவங்க கேள்வி கேட்க நடுராத்திரில கூட எழுப்பி கேட்கறவங்களாம் இருக்கிறாங்க. தொட்டியில புழு வந்துடுச்சையா, இந்த பூ வருது கொட்டிக்குது அப்படின்னு சொன்னா நான் கண்டுபிடிக்கிறத விட என்னோட உறுப்பினர்கள் எனக்கு முன்னாடி முந்தி தந்துருவாங்க செய்திகளை. சில சமயம் இணையத்துல பாத்தீங்கன்னா பல தவறான செய்திகள் இருக்கும். அது சரிதானான்னு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கோ அதை வந்து ஆவணப்படுத்துறதுக்கோ எங்களை மாதிரி படித்தவங்களோ என்னோட உறுப்பினர்களே அவங்களே காமிப்பாங்க, இது இது தவறுங்க, இது இது செய்யுங்க. அப்போ நெறிப்படுத்துறதுக்கு எங்களோட உறுப்பினர்களே இப்போ நல்வழிப்படுத்திட்டே போகிறாங்க. இயற்கை உரம் குழுவில் இப்போ வந்து ஒரு 400-500 பேர் இருக்கிறாங்க. அவங்களே அவங்க பொருள் தருவாங்க, விளக்கம்லாம் கொடுத்துருவாங்க. நான் மட்டும்தான் இருக்கணும் இல்லை, நாங்கள் ஆரம்பித்த ஒரு 5-6 பேர் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நள்ளிரவுல கேள்வி கேட்டா கூட பதில் கொடுக்க ஒரு பெரிய குழு பட்டாளமே இருக்கு எங்கள் பசம்.
1: சோ எல்லாருக்கும் அந்த ஆர்வம் உங்க குழுவுல எல்லாருக்குமே இருக்குங்கறீங்க?
2: ஆமா ஆமா.
1: எத்தனை வருஷம் ஆச்சு இது ஆரம்பிச்சு? ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு.
2: 7 ஆண்டுகள் சொல்லியிருக்கேன், நல்லபடியா போயிட்டு இருக்கு. 7 ஆண்டுகளா இந்த குழுவுல வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த ஒருத்தர் சேருவாங்க, அவங்களுக்கு நெறிமுறைப்படுத்திடுவோம். அவங்க வந்து அந்த பின்தொடர்ந்து ஓரளவுக்கு அவங்களுடைய வருமானமோ ஒரு சின்ன ஒரு வளர்ச்சியோ இல்லை ஒரு அவங்க வந்து மற்றவங்க நெறிப்படுத்துவாங்க. ஒரு நல் வழிகாட்டுதலுக்கு இந்த இளந்தோறும் இயக்க உரம் அமைப்பு குழு மிக மிக நல்ல ஒரு தொண்டு புரியறதா தான் நான் நினைக்கிறேன்.
1: ஏற்கனவே நம்ம சொன்னோம் தக்காளி விஷயத்துக்கு பேசணும், கொஞ்சம் கூடுதல் விலையா இருந்தா கூட ஒரு

0: ஆர்கானிக்னு ஒரு வார்த்தை.
1: ஆமா,
0: அந்த இதுல உரம் சேர்க்காதது, அதான் செயற்கை உரம் சேர்க்காதது அப்படின்னு சொன்னா இயற்கையில் விளைவிக்கப்பட்டதுன்னு சொன்னா கூடுதலா ஒரு 20 ரூபா கூட இருந்தா கூட வாங்கறதுக்கு யாரும் தயங்குறது இல்ல.
1: ஆமா, இப்ப நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு.
0: ஆமா, ஹெல்த் கான்சியஸ் வந்துச்சு.
1: ஆமா,
0: சரி நம்ம பரவாயில்ல கூட இருந்தாலும் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற இதுவும் வந்துருச்சு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி உங்களை மாதிரி குரூப்ஸ் அடிக்கடி சொல்ல சொல்ல மக்கள் மனசுல பதியுது. திருப்பி திருப்பி அந்த நல்ல விஷயத்த கேட்கும் போது நம்மளே என்ன பண்றோம், நம்மளே ஏன் செய்யக்கூடாது, நம்மளும் இந்த மாதிரி செய்யலாமே, நல்ல விஷயம் தானே சொல்றாங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க எல்லாருமே.
1: முடியாதவங்க வாங்கிதான் ஆகணும். ஆர்கானிக்ல எல்லாத்தையும் வாங்கி நம்ம வந்து ஒரு குடும்பம் நடத்தணும்னா அதுக்குண்டான செலவுகள் எல்லாம் அதிகமாகும். இதை படிப்படியா கொண்டு போங்க. அதுபடியா கொண்டு போகும்போது ஆரம்பம் வந்து காய்கறிகளா இருக்கட்டும், கீரைகளா இருக்கட்டும், இதுக்கப்புறம் தானியத்துக்கெல்லாம் அடுத்தது போலாம். நம்ம மருத்துவமனையில போய் கொடுக்கற பணத்தை இயற்கை வழி உணவு கொடுத்தோம்னா நாமளும் நல்லா இருப்போம், நம்மளை சார்ந்து இருக்கிற இயற்கை விவசாயமும் நல்லா இருக்கும். அதை வந்து வருமுன் காப்போம்ன்றதுக்கு இதுதான் வந்து சிறந்த வழி.
2: வல்லுநரின் வார்த்தை.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லத்தில் உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் ஆர் பிரபாகரன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான இது, உங்க சொட்டு நீர் பாசனம் இந்த பாட்டிலோட நிறுத்திட்டீங்களா, அதுதான் சொட்டு நீர் பாசனமா இல்ல வேற ஏதாவது?
2: அதை தாண்டி இருக்கு,
1: ஏதோ ஸ்விட்ச் போட்டா 10 இதுக்கும் வந்துரும்.
2: மற்றதும் உண்டு, ஆனா உண்மையில நான் சொன்ன அந்த பாட்டில் தொழில்நுட்பம் வந்து 1-2 செடி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் வரும். அதை வந்து நாம வந்து ஒரு 10 செடிக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம்னா 15 லிட்டர் கேன் வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா பல இடத்துல கிடைக்கும், கண்ணாடியில் வாங்கி கமுத்தி பயன்படுத்திடுவோம். அதில் உடஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மாதம் பயன்படுத்துறது, ஆண்டு கணக்கில் பயன்படுத்துறதுலாம் தூக்கி போட்டுருவாங்க. என்னோட எல்லா முயற்சிகளும் மறுசுழற்சிக்கு அடிப்படையாக தான் இருக்கும். அதை வாங்கி அதிலிருந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பைப்பு இழுத்து அதுக்கு ஒரு சொட்டு சொட்டாக நடத்துறதுக்கு கோவையில் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதே கிட் முறையில் வணிக ரீதியாகவும் இருக்குது. அதை நாமளே வாங்கி கூட ஒரு 50-60 செடி பண்ணிக்கிறதுக்கு
1: அசம்பிள் பண்ணிக்கலாம்
2: அதை நாமளே வாங்கி பண்ணலாம், இல்லை கிட்டு அளவில் வாங்கி பண்ணாலும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணோம்னா என்னாகும், ஒரு முறை நான் காலையில் வந்து ஒரு குழாயை திருவி விட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், களை எடுக்கிறது இல்லை பூச்சி மருந்து அடிக்கிறது. காலை காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நாம் இதுக்கு செலவு பண்ணால் போகிறோம். நிரந்தர வருவாய் இல்லைனாக்கா வரப்பிரசாதமாக நமக்கு கீரைகளோ காய்கறியோ சுலபமாக கிடைக்கும். தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் நாம் முக்கியமான கடுமையான வேலையாக நினைப்போம். ஆனால் வந்து சொட்டு நீர் ஆக்கிட்டோம்னா நம்மளோட நேரத்தில் பாதிக்கு மேலே சேமிக்கலாம்.
1: இப்போ மாடி தோட்டம் வைக்கிறதே ஒரு கலை தான், என்ன ஏன்னா அடியில் இந்த சீப்பேஜ் ஆகக்கூடாதுங்கிறது அது ரொம்ப முக்கியம் இல்லையா?
2: ஆமாம்.
1: அதை அதுக்கெல்லாமே இப்போ உங்கள் குழு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க,
2: ஓரளவுக்கு உதவி பண்ணுறோம். அதாவது தொட்டியை பார்த்தீங்கன்னா தொட்டியை வந்து நேரடியாக தளத்து மேலே வைக்கக்கூடாது. சென்னையில் ஒருத்தவங்க வீட்டில் தளத்து மேலே தொட்டி வச்சு தளத்தையே தட்டி எடுக்க வேண்டியதாக போச்சு. நாம் வந்து எல்லாமே வந்து ஒரு முறையாக பண்ணும்போது அந்த மாதிரிலாம் வராது. எப்போதும் ஒரு தளத்துக்கும் தொட்டிக்கும் இடையில ஒரு 1.5 அடியாச்சும் கேப் விட்டு காற்றோட்டமாக இருக்க வச்சாதான் நல்லது, தளத்துக்கு பாதுகாக்க முடியும். அப்போ ஒரு பொருள் மேலே வச்சு வைக்கிறதோ இந்த சின்ன சின்ன மாதிரி இந்த மாதிரி தொழில்நுட்பமாக நாங்கள் எங்கள் குழுவில் நல்லாவே அலசுவோம். ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சு வைக்கிறது தான் எப்போதும் நல்லது. தொட்டியை நேராகவே வைக்கிறோம்னா 1-2 இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மாதிரி 40-50 வச்சோம்னா அந்த ஓதம் காத்து தளத்துக்கே சிக்கலாயிரும். அப்போ உள்ளே இருக்கிற கம்பிகள்லாம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் சோதனை பண்ணது முயற்சிக்க கூடாது.
1: அது ஓதம் வந்து இவங்க வீட்டுக்கே அது கெடுதலா
2: கெடுதலா வந்துடும்.
1: இல்ல இன்னொரு வீடு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து,
2: ஆமா அது மாடி
1: பிளாட் சிஸ்டம்ல
2: பிளாட்ல ரொம்ப ரொம்ப ஒருத்தவங்களோட தளம் வந்து இன்னொருத்தவங்களோட தரை, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: இப்போ இந்த சொட்டு நீர் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே உங்கள் வீட்டில் அசம்பிள் தான் வச்சுருக்கீங்க?
2: ஆமாங்க, நான் விலைக்கும் ஒன்று வாங்கி வச்சேன், நானாகவும் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா முதல் முறை வினைக்கு வாங்கி எப்போதும் பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கி பண்ணுறது தான் எப்போதும் நல்லது. அப்புறம் டூ இட் யுவர் செல்ஃப் நாமளாக முயற்சி பண்ணிக்கலாம். அதை வந்து சின்ன அளவுலேருந்து ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது எப்போதும் நல்லது. திட்டமிடல எப்போதும் நம்ம பெருசாக பண்ணிட்டோம்னா மூலதானமும் அனுபவமும் நமக்கு கம்மி. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதில் ஆரம்பித்து அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகிறது மிக சிறப்பாக இருக்கும்.
1: சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ உயிர் தொழில்நுட்பவியல் தான் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: உணவு தான் பிரதானம் இல்லையா? நமக்கு வந்து உணவு இல்லைன்னா லைஃபே இல்லை. உணவு கொடுக்குறவங்க வந்து விவசாயிகள். இப்போ நம்மளும் அந்த விவசாயிகளாக பெருசாக இல்லை தான், இருந்தாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம விளைவிச்சுக்கிறோம்
2: கண்டிப்பாக
1: இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணுங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த உயிர் தொழில்நுட்பவியல் தான் ஃபியூச்சர்னு சொல்லும்போது மற்ற எந்த எல்லாம் என்ன வேணால் வரட்டும், இப்போ ஏஐ வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, ஒவ்வொன்றிலையும் ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜின்னு

0: போகிறோம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதிகாலத்துக்கு தான் போகிறோம். ஏன்னா ஆதிகாலத்துல எதுவுமே வந்து விஷத்தன்மை இல்லாமல் பியூரா கிடைச்சு. அதுக்கு காரணம் நீங்க அந்த சஸ்டைனபிலிட்டி எல்லாமே எதை வேணா நம்ம சொல்லலாம் அதுக்கு இல்லையா. ஆனா அது பியூரா கிடைக்கணும், கிளீனா இருக்கணும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு நச்சுத்தன்மை இல்லாம இருக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. அதனால நம்ம பழைய இதுக்கு தான்,
1: பண்டைய காலத்து
0: முறைக்கு தான் போயிட்டு இருக்கோம். முன்னோர்கள் இருந்த வச்சிருந்த முறைகளுக்கு தான் நம்ம போறோம். அதுதான் சரியானதும் கூட. நம்ம வளர்ச்சி வந்து எல்லாத்துலயும் இருக்கலாம். நம்ம நீங்க சொல்ற மாதிரி நம்மளே யோசிச்சு ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்கு உண்டானதா பண்ணலாம். சின்ன அளவுல வச்சிருந்தோம்னா ஒரு பாட்டில கவுத்து வைக்கலாம்னு சொல்றீங்க. அதுல வேணா டெக்னாலஜி வளரலாம், ஆனா தாட் ப்ராசஸ்ல வேணா இருக்கலாம். பட் அந்த ப்ராக்டிக்கலா உணவுன்னு வரும்போது நம்ம பண்டைய காலத்துல என்ன பண்ணாங்க, ஆதி காலத்துல என்ன பண்ணாங்கன்னு தான் யோசிக்கிறோம்.
1: உண்மையில உண்மையில
0: இல்லையா. அப்புறம் அந்த என்வாயரன்மெண்டா எப்படி வச்சுக்கலாம், இன்னும் கிளீன் என்வாயரன்மெண்டா வச்சுக்கலாம், சுற்றுச்சூழலை வந்து பாதிக்காத வரை பாதிக்காத மாதிரி நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாங்கிறது தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு இல்ல. அதுதான் நல்லதும் கூட. இப்ப இந்த உயிரி தான் லைஃப் பின்னாடி அப்படிங்கறத வந்து எல்லாருக்குமே இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு எப்படி எடுத்து சொல்லலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல் உணவு, அதே போல நமக்கு வியாதி, நல்ல ஒரு மருத்துவம் சார்ந்த எல்லாமே எல்லாமே வந்தாலும் நல்ல உணவு, நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு, அதே போல நம்மளுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும்னா எல்லாமே ஆதியிலேருந்து ஆரம்பித்தது நல்ல ஒரு இன்புட், நல்ல ஒரு ஆரம்பத்தால் தான். அந்த ஆரம்பம் வந்து நல்ல உணவில் ஆரம்பித்தோம்னா அனைத்தும் எல்லாமே சரியாகப்படும். இப்போ நாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் எல்லாமே வந்து விலைக்கு வாங்கி சாப்பிட்றதாலையும், மற்றபடி விலைக்கு வாங்கின எல்லா பொருளும் வணிக ரீதியாக உற்பத்தி பண்ணுறதாலையும் அதில் உள்ள ஒரு எத்திக்ஸ் நல்லொழுக்கம்லாம் கொஞ்சம் இடத்துல பழுதுபடுது. அதை வந்து நாம் முற்றிலுமாக நாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா வந்து அடல்ட்ரேஷன்றது ஒரு பெரிய துறை. இப்போ FSSAI சொல்லிட்டு உணவு சார்ந்த நிறுவனங்கள்லாம் பல அளவில் பல கட்டத்தில் இயங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாம் வந்து போகாமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிலதை நாமளே மாற்றம் பண்ணி நாமளே சுத்தமாக பார்த்துக்கணும்னா அதுக்கு நல்ல ஒரு ஆரம்பம் வந்து இந்த இயற்கை உணவுகள், இயற்கை சார்ந்த உணவுகள். நாம் வந்து என்னதான் GMO இல்லை மாடர்ன் சிஸ்டத்தில் வர பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் எது இந்த மார்க்கெட்டில் இருந்தாலுமே நம்மளுடைய மூதாதையர்கள் ஓரளவுக்கு சேமித்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இந்த காலகட்ட ஆராய்ச்சிக்கும் மிகப்பெரிய ஜெனட்டிக் சோர்ஸ். இதுலேருந்து வேணுன்றதை வேணான்றதை தவிர்த்துட்டு தான் நம்ம நல்லது படி பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டின்னு ஒரு சின்ன தலைப்பு மட்டும் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் தான் கிடைக்கும். அந்த சீசன்ல கிடைக்காத மற்ற சீசன்ல கிடைக்காது. உதாரணத்துக்கு மாங்காயே சொல்லலாம், நமக்குன்னு ஒரு சீசன் வச்சு உண்மையில அது வந்து மான்றதுனால நமக்கு தெரியும் இந்த சித்திரையில கிடைக்கும் அந்த மாதிரி. இதே வந்து ஒரு நெல்லுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப வந்து நம்மளுடைய காலம் எல்லாமே மாறுபடும். நமக்கு நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ற உணவு உற்பத்தி இருக்காது. அப்ப என்ன பண்ணாங்க, ஆரம்ப காலத்துல இந்த மரபு வழியில் சேர்க்கையெல்லாம் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டியை இன்சென்சிட்டிவாக ஆக்கியிருக்காங்க. காலநிலை தட்பநிலை மாற்றத்துக்கு தொடர்பு இல்லாமல் வயசாச்சுன்னா அது மலர் கொடுக்கும், மலருக்கு அப்புறம் தானியம் கொடுக்கும். அந்த ஆராய்ச்சி தான் நமக்கு வந்து வேளாண் துறையில் மிகப்பெரியதாக கருவப்பட்டது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மருவி தான் இப்போ பயோடெக்னாலஜி எல்லாம் வந்து அதில் வந்து ஒரு சிறு ஜீன் மாற்றத்தை கொண்டு பண்ணுறதோ நல்லதுக்கு தான் எல்லாமே. அதனுடைய பின் விளைகள்லாம் தெரியாமலே இருக்கும். எந்த காலத்தில் எப்போ எப்படி வரும்னா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கம் பக்கத்து வீட்டில் சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க, நீரிழிவு நோயில். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் அதிகமாகிட்டே போகிறாங்க. வருங்காலத்தில் நம்மளுடைய பிளாஸ்டிக் உபயோகத்தால் ஆர்டிசம் குழந்தைகள் அதிகமாகவும் ஒரு கணக்கு இருக்குது. ஆர்டிசம்ன்றது வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீயதுக்கும் இருக்கும். ஆனால் அநேக நேரம் தீயதை சமாளிக்கிறது மிக மிக கடினம். ஆக நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் டெக்னாலஜிக்கு நம்ம போய் தான் ஆகணும். நம்ம ஒருத்தவங்களே வந்து மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்சது நாம் கொஞ்சம் தகுந்தவாறு வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு நாம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம். நாம் வாழ்ந்து காட்டுறது மூலயமா அக்கம் பக்கத்தில் இருக்கிற சமூகம் நம்மளை பார்த்து கொஞ்சம் மாற்றம் உண்டு பண்ணிச்சுன்னா அதே ஒரு சிறந்த முன்னெடுப்பாக இருக்கும்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதுக்கு வந்து உங்களுடைய இல்லம் தோறும் இயற்கை உரம்

0: இயக்கம் வந்து இதுக்கான உதவிகளை முன்னெடுப்ப செஞ்சிட்டு இருக்கு, மக்களுக்கு உதவிகளும் செஞ்சிட்டு இருக்கு இல்லையா. எந்த இதுவும் பிரதிபலனும் பார்க்காம
1: எதிர்பார்க்கல. இது ஒரு சமூக ஆர்வலர்ல 4-5 பேர் சேர்ந்தோம், திடீர்னு ஆரம்பிச்சோம், நல்லபடியா போயிட்டு இருக்கு, மிக மகிழ்ச்சியோட முன்னெடுத்து செல்றோம்.
2: வல்லுநரின் வார்த்தை

0: விமனுக்கு வந்து ஒரு பாஸ் டைம் இருக்கும், ஒரு ஹாபி, ஹாபி அதுதான், ஒரு தெரபட்டிக்கா இருக்கும்
1: இல்லையா, அதுதான்
0: சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. இந்த உயிரி தொழில்நுட்பம் தான் ஃபியூச்சரே, அது இல்லாமல் ஒன்றில் உணவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஸோ அப்போ வந்து இன்னுமே இதுலேயும் நிறைய மாற்றங்கள் உருவாகும், அந்த மாற்றங்கள் நல்ல விதத்தில், மரபு சார்ந்த விதைகளாக இருக்கட்டும், மரபு சார்ந்த பல விஷயங்களை நம்ம மீட்டு கொண்டு வர்றது, இதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கும். இந்த இதில் வந்து ஒரு முன்னெடுப்பை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. சொல்லுங்கள் பிரபாகரன், உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த இன்டர்வியூ?
1: மிக்க மகிழ்ச்சி. இதை வந்து நாங்கள் ஒரு செயல்பாடாக சின்ன அளவில் ஆரம்பித்தோம். ஒரு 7 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி நல்லபடியாக இருந்துச்சு. இதை வந்து வானொலி நிலையம் அறிந்து கொண்டு என்னையும் அழைத்து என்னுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து சொல்லி என்னை கேட்டுக்கொண்டதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. மகளிருக்கு இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றது தான் கோடிட்டு காட்டினீங்க, அதையே தான் நானும் முன் வச்சு செஞ்சிட்ருக்கேன். மகளிர் தாண்டி குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்ன்றது தான் என்னோட
0: தனி. முக்கியமாக ஒன்று கேட்கணும், உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் உங்கள் இயக்கத்தை?
1: வாட்ஸ்அப் குரூப்பு வழக்கமாக எங்களுடைய உறுப்பினர்களே அழகமாக சேர்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா 9865076485 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் வந்து ஒரு இல்லந்தோறும் இயற்கை உளம் அப்படின்றத குழுவில் சேர்க்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்கன்னா நாங்களே சேர்த்துப்போம்.
0: அதாவது 9865076485, 9865076485. சரி, இதுதான் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எண்.
1: ஆமாம், இந்த குழுவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணுவாங்க. அதை ஏற்படுத்தின எங்களுடைய ஏற்பாட்டர்களை தாண்டி குழுவில் வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு அழகாக வந்து நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல் செல்ற நண்பர்கள் இருக்கிறதுனால, மருத்துவர்கள், வெளிநாட்டு நண்பர்கள், விஞ்ஞானிகள், குழந்தைகள், பெரியோர்கள் எல்லாமே அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செயல் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு பாராட்டுதல் வந்து மிகப்பெரிய பூஸ்ட். அந்த பாராட்டை வந்து இந்த குழுவில் நீங்கள் மிகவுமே கண்டுபிடிக்கலாம். அது வந்து உங்களை சின்ன அளவில் இருக்கிறத பெரிய அளவில் எடுத்து செல்வதும் அதுக்கான ஒரு தளமாக இது மிக சிறப்பாக இயங்கும். உறுப்பினர்கள் வரவேற்கப்படுகிறார்கள்.
0: நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நல்லா ஒரு நிஜமாக ஒரு தோட்டத்தை விசிட் பண்ண மாதிரி இருந்தது உங்ககிட்ட பேசினது. ஒரு ஃப்ரெஷ் என்வைரன்மெண்ட்ல ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த சொட்டு நீர் பாசனம் அந்த பக்கம் சில சில தண்ணி வர்ற இடத்துல ஒரு பச்சை பசேல்னு ஒரு தோட்டத்துக்குள்ள, அதாவது உங்க தோட்டம் கூட வச்சுக்கலாமே, அதுக்குள்ள விசிட் பண்ண மாதிரி இருந்தது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்ககிட்ட பேசினது. தேங்க்யூ ஸோ மச்.
1: நன்றி, நன்றி.
2: நேர்களே, இதுவரை மாடித்தோட்ட பராமரிப்பு குறித்தும் இல்லங்களில் இயற்கை உரம் தயாரிப்பது குறித்தும் உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் S.R. பிரபாகரன் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள்.
1: பாரதியார் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்பவியல் பேராசிரியர் முனைவர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள், மகளிருக்கு நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது இங்கே வசந்த இல்லாமல் இருக்கிற லேடிஸ்க்கு நிறைய கருத்துக்களை சொன்னீங்க.
2: மகிழ்ச்சி.
1: ஒர்க்கிங் லேடிஸ், ஹோம் மேக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லத்தரசிகள், ஒர்க்கிங் லேடிஸ் எல்லாருக்குமே தான் அது தேவையாக இருக்குது. இப்போ இல்லத்தரசிகளுக்கு வந்து அதை ஒரு தொழிலாக பண்ணலாம், ஒர்க்கிங்

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று இரவு 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னன் கவிஞர் விஜய் கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இரவு 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை டி பி முத்துலட்சுமி.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கானவை நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: நான் டாக்டர் சத்யவேலவன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் பேசுகிறேன். எந்த உணவு சாப்பிடலாம், எந்த தவிர்க்க வேண்டிய உணவு எதுன்னு பார்த்தவா, நமக்கு அதீத காரமுள்ள உணவுகள், அதீத எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள், அதீத கொழுப்புடைய உணவு.

0: செய்வார்கள். அப்புறம் நீர் அருந்தும் போது முடிந்த அளவுக்கு வீட்டில் சுத்திகரித்த நீரை அருந்தணும். எடுத்துக்கூடிய உணவுகள் ஒவ்வொரு உணவுலையும் காலை உணவோ மதிய உணவோ ஏதோ ஒரு பழங்கள் சேர்த்திக்கலாம். மாதுளம்பழம் இல்லை வாழைப்பழம் இல்லை பப்பாளி போன்ற பழங்கள் சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்திக்கலாம். இறைச்சி உணவுகளில் மீன் எடுத்துக்கலாம். ஈரல் அதாவது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈரல் உணவில் சேர்த்துக்கலாம். நேரம் தவறாமல் உணவு காலை மதியம் இரவுன்னு மூன்று வேளையை பிரித்து உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும். ரொம்ப லேட் நைட் அதாவது 10-11 மணிக்கு மேலே உணவு உண்ணக்கூடியதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அப்படி நேரம் தள்ளி போனாலுமே நமக்கு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கிறது நல்லது. இல்லை வயிறு வலி வாந்தி வயிற்றுப்போக்கு இது மாதிரி ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக நமக்கு நீர் சத்து அதிகமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. நமக்கு திடமான உணவுகள் எடுத்துக்க முடியவில்லைனாலும் தண்ணீர் இளநீர் இல்லை ஏதாவது ஒரு பழச்சாறு போன்றவை எடுத்துக்கலாம். ஸோ நீர் சத்தை குறையாமல் பார்த்துக்கிறது மிக முக்கியம். வயிறு வலி அதிகமானால் நமக்கு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து என்னென்னோ அதுக்கான ஒரு மருத்துவ உதவியை நம்ம நாடலாம். மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் மஞ்சளாக இருக்கிறது, நம்ம சிறுநீர் அதீத மஞ்சள் நிறத்தில் போவது, காய்ச்சல், உடல் வலி, சில பேருக்கு உடல் அரிப்பு ஏற்படலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா மஞ்சள் காமாலைக்கான நோய் அறிகுறிகளாக இருக்கும். இதில் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அது மருத்துவரை பார்த்து அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்ச

0: காரணமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அட்டல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 வயதுக்குட்பட்ட வங்கி கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது

0: முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் தேசம் என்றால் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
6: கோட்டை தலையாரி ஒத்தளத்து வீரகாமன், அரவணை தலையாரி ஆளுபட சேவகன், ரெண்டு பேரும் போங்க. யார் வந்து தீபம் போட்டிருக்கா, அபிஷேக ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு.
5: கோவலன் கண்ணகி கதை, உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர். இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
7: ஒரு சில வருடங்களில் சராசரி மழையை விட உங்களுக்கு அதிகளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க இப்போ பயிர் 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா மொத்த பரப்பளவையும் வந்து பயிர் செஞ்சுக்கலாம்.
5: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
8: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன படம் அப்படின்னு சொல்லி ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. 1994 வெளிவந்த ஒரு பல்ப் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு படம் தான். ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணும்போது ஒரு ஒரு சீனை வந்து இந்த சீனுக்கு அப்புறம் இது, இந்த சீனுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லாமல் இரு மறந்துட்டேன், அந்த சீனுக்கு முன்னாடி இந்த சீன் வரும், இந்த சீனுக்கு முன்னாடி இந்த சீன் வரும்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லுவோம். ஒரு சில நேரங்களில் மறந்துட்டேன் படத்தினுடைய எண்ட், அதாவது அந்த முடிவு கூட சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் தான் ஒரு ஞாபகம் வரும், இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி இந்த சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நான் லீனியர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம பார்க்குற படங்கள் மோஸ்ட்லி வந்து லீனியராக இருக்கும். அதாவது இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன், இந்த சீன்க்கு அப்புறம் இந்த சீன், கண்டினியூவா நம்ம வந்து சொல்லிட்டே போலாம். ஆனா நான் லீனியர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனா, இப்போ தமிழ் படங்களில் பார்த்துருக்கோம், வானம், மாநாடு, இந்த படங்கள்லாம் நான் லீனியர் ஃபிலிம்ஸ் தான். இந்த மாதிரி தான் 3 கதைகள் சேர்ந்து ஒரு புள்ளியில் சேரும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து அமைச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண கதை தான், ஒரு பல்ப் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கதை தான். அது சொன்ன விதம் ரொம்பவே வித்தியாசமானது. அதுக்காகவே இந்த படத்துக்கு வந்து சிறந்த திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருதும், சிறந்த படத்துக்கான கேன்ஸ் திரைப்பட விழாவினுடைய தங்கப்பனை விருதும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குது, எப்படி வந்து ஸ்க்ரீன் பிளே அமைச்சு அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். பல்ப் ஃபிக்ஷன் இதை பற்றி

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி நாம கேட்டுருக்கோம். பல் ஃபிக்ஷன் 1994 வெளிவந்த பல் ஃபிக்ஷன், இந்த படத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேர் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுட்ருக்கும்போது அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நாம ஏன் கொள்ளையடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு, உடனே ஒருத்தன் அவங்கள இருந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து அந்த அங்கே இருக்கிறவங்கள மிரட்டுறாங்க. எல்லாரும் வந்து உங்களுடைய பர்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் வந்து கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதோட அந்த ஃபஸ்ட் சீன் அப்படியே பிரேக் பண்ணிட்டு இன்னொரு சீன் காமிக்கிறாங்க. இன்னொரு சீனில் அடுத்த சீனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்சென்ட் ஜூல்ஸ் இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் மார்சலஸ் அப்படிங்கிற ஒரு தாதா கிட்ட வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து ஒரு எங்கே போயிட்டுருக்காங்க, ஒரு காரில் போயிட்டுருப்பாங்க. எப்படி எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்சலஸ் கிட்ட மார்சலஸ்க்கு சேர வேண்டிய ஒரு சூட் கேஸ், அதை வந்து ஒருத்தன் வந்து தராமல் வச்சுருப்பான். அவன்கிட்ட இருந்து அந்த சூட்கேஸை வாங்கிறதுக்காக இந்த வின்சென்ட்டும் ஜூல்ஸும் போயிட்டுருப்பாங்க. அங்கே போய் பார்க்கும் பொழுது மூணு பேர் அந்த ரூமில் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஜூல்ஸ் சொல்கிறான், என்னுடைய சூட்கேஸை மார்சலஸ் மார்சலஸ்னுடைய சூட்கேஸை வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அது வந்து இந்த லாக்கரில் தான் இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கேருந்து அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லாக கோல்டாக தெரியுது. ஓகே, அதை எடுத்துட்டு அவனை என்ன பண்ணுறான் அப்படின்னா, சும்மா போகிறதில்ல, அங்கேருந்த ஒருத்தங்கிட்ட ஷூட் பண்ண, அதாவது துப்பாக்கியை வச்சு, தலைமையில் துப்பாக்கியை வச்சு மிரட்டி சொல்கிறான். ஒரு பைபிளில் வந்து ஒரு வசனத்தை சொல்கிறான், கடவுள் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தருவார், அதில் நாம் திருந்திட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும், அப்படி இல்லைன்னா நமக்கு கெடுதல் தான் நடக்கும். ஏன் இப்படி சொல்கிறான்னா, இதுதான் வந்து இந்த படத்தினுடைய சாராம்சம், அதாவது இந்த படத்தினுடைய ஒரு தீமே வந்து இதுதான். கடவுள் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தருவார், அதில் நம்ம திருந்திடணும், திருந்தலை அப்படின்னா நமக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி அவனை ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ண உடனே அடுத்த இதை பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து மூன்று பாகமாக பிரியுது. என்ன மூணு பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த வின்சென்ட்டும் மார்சலஸ்னுடைய மனைவியும், ரெண்டாவது கோல்டு வாட்ச், மூணாவது பார்த்தீங்கன்னா போனியினுடைய சுச்சுவேஷன், இந்த போனி சுச்சுவேஷன் அதனுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாகமாக இந்த படத்தை வந்து பிரிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு பாகத்துலேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

பத்ரி படத்துல இருந்தா பாடல் கேட்டோம். மணி ஒன்று மலர் ஒன்று, நம்ம வந்து சுவாரஸ்யமாக பல்ப் ஃபிக்ஷன் இந்த படத்தை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். மூணு பாகமாக பிரியுது அப்படின்னு சொன்ன சொன்னோம் இல்லையா, வின்சென்ட்டும் மார்சலஸ்னுடைய மனைவியும். அதாவது மார்சலஸ் என்ன பண்ணுறாருன்னா, வெளியூர் போகிறேன், நான் வந்து வெளியூர் போகிறேன், அப்போ வந்து என் மனைவி வந்து நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அப்போது வின்சென்ட் வந்து அவருடைய மனைவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி வீட்டில் விட்டுறாரு. இது வந்து பாகம் ஒன்றா முடியுது. ரெண்டாவது வந்து கோல்டு வாட்ச் என்னன்னா, புட்ச் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இவர் வந்து குத்துச்சண்டை வீரராக இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசில் இவருக்கு வந்து இவருடைய தாத்தா வந்து ஒரு கோல்டு வாட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இவர் வந்து வச்சுருப்பாரு. மார்சலஸ் வந்து புட்ச்கிட்ட ஒரு டீலிங் வச்சுருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ஒரு குத்துச்சண்டை நடக்கும், அந்த ஃபைட்டில் நீ வந்து 5th round வரைக்கும் போய் நீ வந்து தோத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து காசு கொடுத்துருப்பாங்க. அதாவது புட்ச்கிட்ட மார்சலஸ் வந்து காசு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீ வந்து தோத்தரணும் சொல்லி சொல்லும் பொழுது, ஆனா புட்ச் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1st round அவனை வந்து அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை வந்து கொன்னுட்டு இவர் வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்ப பணம் வந்து புட்ச் கிட்ட இருக்கும் இல்லையா. அதனால மார்சலஸ் வந்து ரொம்ப கோவப்பட்டு வின்சென்ட்டை வந்து அனுப்புவார். புட்ச் வந்து நீ வந்து கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். அப்ப போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புட்ச் வந்து தெரிஞ்சு போயிரு, நம்மளை வந்து பிடிக்க வந்துருவாங்க, மார்சலஸ்னுடைய ஆட்கள் வந்து நம்மளை பிடிக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவருடைய லவ்வர் இருப்பாங்க, அதாவது புட்ச்னுடைய லவரும் ஒருத்தவங்க இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவருடைய சென்டிமெண்டான அந்த கோல்டு வாட்ச் வந்து அங்க இருக்காது. அப்போ தான் வந்து ஞாபகம் வருது, நம்ம வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, புட்ச் மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி போகிறாரு. திரும்பி போகி

முன்னாடி வழியாக போகாமல் பின்னாடியே கார் நிறுத்திட்டு மெதுவாக மேலே போய் அவருடைய கோல்டு வாட்சையும் எடுத்துடுறாரு. ஆனால் அங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்குது பாத்ரூம்லேருந்து, ஒரு ரெஸ்ட் ரூம்லேருந்து அங்கே வந்து சவுண்டு கேட்குது, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அங்கேருந்து வெளியில் வராங்க வின்சென்ட். வின்சென்ட்டை வந்து மார்சலஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாரு, நீ வந்து அந்த புட்சை வந்து கொன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்ச் வந்து வின்சென்ட்டை கொல்ல வேண்டிய சூழல் வந்து ஏற்படுது. அங்கேருந்து தப்பிச்சு கார் எடுத்துட்டு வெளியில் வரும்போது பாதி வழியில் மார்சலஸே பாதி வழியில் புட்சை வந்து பார்த்துறாரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் நடக்குது. ஃபைட் நடக்கிற சமயத்தில் இன்னொருத்தர் மூணாவதாக ஒருத்தர் உள்ளே வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேத்தையும் யாரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 1, 2, 3 போட்டு பார்க்கும் பொழுது மார்சலஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே புட்ச் வந்து மார்சலஸை காப்பாத்துறாரு. அப்போ காப்பாற்றும் பொழுது மார்சலஸ்க்கு மனசில் தோணுதுச்சா, இவனை வந்து நம்ம கொல்லலாம் நினச்சோமே, இவன் வந்து நம்மளையே காப்பாற்றிட்டானே அப்படின்னு சொல்லி நினச்சி புட்ச் வந்து, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ வந்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு, நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மார்சலஸை காப்பாற்றிருக்கார் இல்லையா புட்ச், அதனால் ஒரு வாய்ப்பு தராரு. அதுலேருந்து அவன் வந்து ஓடி அவன் வந்து காதலியோட ஓடிடுறான். இந்த மூணாவது பாகம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

0: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துலேருந்து பாடல் கேட்டோம். 1:24 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் பல் ஃபிக்ஷன் இந்த படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு பாகம் முடிஞ்சது. மூணாவது பாகத்தில் என்ன சொல்றீங்க, ஆக்சுவலாக ஒரு கதையை படிக்கும் பொழுது தான், அதாவது புத்தகத்தில் படிக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பாகம்லாம் வரும். ஆனால் அதையவே நம்ம வந்து திரைக்கதையாக நம்ம படத்தில் பார்க்கும் பொழுது நிஜமாகவே ரொம்பவே அழகாக அமைச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி தோணும். கதை ஒரு சாதாரண கதையாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக அமைச்சிருப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சீனில் ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, அதாவது அந்த மூணு பேரை அந்த ரூமில் வச்சு ஷூட் பண்ணிட்டு வருவார் இல்லையா, அந்த ஜூல்ஸும் வின்சென்ட்டும் அந்த சீனுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூணு பேர் தான் அந்த ரூமில் இருப்போம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒருத்தன் வந்து ரெஸ்ட் ரூமில் இருப்பான், அது வந்து சொல்கிறதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான், ஆனால் அது சொல்ல முடியாமல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக அந்த துப்பாக்கி எடுத்து படப்படப்படப்படன்னு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ஒரு கன் கூட அந்த வின்சென்ட் மேலேயும் ஜூல்ஸ் மேலேயும் படாது. அப்போ தான் சொல்லுவான், கடவுள் இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லி ஜூல்ஸ் சொல்லுவான். ஆக்சுவலாக ஒரு கன் கூட அவங்க வந்து ரெண்டு பேர் மேல படல அப்படிங்கறது ஒரு அருமையான ஒரு விஷயமா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தனை மட்டும் தூக்கிட்டு போ, மூணு பேர்த்த கொன்னுட்டு ஒருத்தனை மட்டும் கார்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. யாரு, வின்சென்ட்டும் ஜூல்ஸும் கூட்டிட்டு போகும்போது பின்னாடி பேசிட்டே வருவான். வின்சென்ட் வந்து பேசிட்டே வரும்போது திடீர்னு பிரேக் போடுவான். ஜூல்ஸ் வந்து பிரேக் போடும்போது எதேச்சியா கன் பட்டு அந்த நாலாவதா இருக்கிற ஒருத்தனும் கார்ல வந்து இறந்துருவான். அது அந்த பிளட் எல்லாம் சிதறிடும். அப்ப அந்த காரை வந்து கிளீன் பண்றதுக்காக ஜிம்மி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஜிம்மி அந்த வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மார்சலஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லவுன சரி வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பி அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அப்போ வந்து ரெண்டு பேரும், அதாவது வின்சென்ட்டும் ஜூல்ஸும் வந்து அப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு சீன் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொள்ளையடிக்க ரெண்டு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீன் வந்து இப்போ கொண்டு வருவாங்க, லாஸ்ட்டில் கொண்டு வராங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் போகும்போது அப்படி பேசிட்டு இருக்கும்போது வின்சென்ட் வந்து ரெஸ்ட்ரூம் போகும்போது அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு பேர் வந்து ஜூல்ஸ் மேலே கன்னை வச்சு அந்த ஷூட் கேஸ் வந்து தரடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லும் பொழுது வின்சென்ட் வந்து இவங்க ஜூல்ஸை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஜூல்ஸ் வந்து இப்போ சொல்கிறான் மறுபடியும் அதே வசனம், அதாவது உனக்கு வந்து கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு தராரு, நீ வந்து நல்லவனாக மாறிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து உனக்கு தரப்படும், கெட்டவனாக மாறுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும், நீ நல்லது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ நல்லவனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் தந்து அவங்க ரெண்டு பேத்தையும், அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டு கொள்ளையடிக்க வந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேத்தையும் ஜூல்ஸ் வந்து விட்டுறான், இல்லை நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்க விட்டுறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. இந்த வின்சென்ட்டும் ஜூல்ஸும் வந்து நடந்து போகிற மாதிரி கதை முடியுது. ஆனால் இந்த படத்தினுடைய பாதியிலேயே கதை முடிஞ்சிடும். ஆனால் திரைக்கதை, அமைக்கப்பட்ட திரைக்கதை பார்த்தீங்கன்னா எங்கே படத்தை ஆரம்பித்தாங்களோ அங்கேயே கொண்டு வந்து முடிப்பாங்க. ஒரு புள்ளியில் ஆரம்பித்து ஒரு புள்ளியிலேயே வந்து முடியும். அப்படி தான் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து அமைச்சிருப்பாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய கோர்வையாக நம்ம சொல்லப்போனால் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறமா ஒரு பாடல், அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: कानूनी सहायता टेलीलॉके ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 9:25 மணிக்கு மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருகு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை. நாம கேட்டுட்டு இருக்கோம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில.

பல்ப் ஃபிக்ஷன். இந்த படத்தை பற்றி தான் நம்ம சுவாரஸ்யமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் லீனியர் எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து ஒரு அற்புதமான திரைக்கதையை அமைச்சு ஆஸ்கர் விருதும் வின் பண்ணியிருக்க ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இந்த படத்தில் இடையிலேயே வந்து கதை வந்து முடிஞ்சிருக்கும், ஆனாலும் முன்ன பின்ன இருக்கிறனால எங்கே ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பித்தாங்களோ அந்த அங்கேயே வந்து ஒரு புள்ளியில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்திருக்கு, அதாவது லீனியராக சொல்லணும், ஒரு தொடர்ச்சியாக நம்ம வந்து சொல்லணும் இந்த படத்தை அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மூணு பேர்த்த கொல்றதுக்காக ஒரு சூட் கேஸ் எடுக்கிறதுக்காக வின்சென்ட்டும் ஜூல்ஸும் வந்து ரெண்டு பேர் வந்து சூட்கேஸ் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போகிறாங்க. போகும்பொழுது எதேச்சியாக அந்த காரில் வந்து ஷூட் பண்ணிடுறான். அதுக்காக அவனுடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கார் க்ளீன் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கொள்ளையடிக்க வந்தவங்களை மன்னிச்சு ஜூல்ஸ் வந்து விட்டுறான். அங்கேருந்து ரெண்டு பேரும் மார்சலஸ் வீட்டுக்கு போகிறாங்க. மார்சலஸ்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும் பொழுது அங்கே மார்சலஸ் வந்து டீலிங் பேசிகிட்ருக்கான் புட்ச் கூட, இந்த மாதிரி நீ வந்து பாக்ஸிங்கில் நீ வந்து தோத்தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து ஒரு டீலிங் பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் மார்சலஸ் வெளியூர் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அவனுடைய மனைவியை வின்சென்ட் பார்த்துக்கிற சூழலும் ஏற்படுது. அதுக்கப்புறம் மார்சலஸ் வந்து இப்போது திரும்பி வெளியூர்லேருந்து ஊருக்கு வரும்பொழுது புட்ச் வந்து ஏமாத்திட்டான்னு தெரியுது. அதனால அவனை கொல்றதுக்காக இப்போ வின்சென்ட்டை அனுப்புகிறாங்க. வின்சென்ட் வந்து புட்ச்னால கொல்லப்படுறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மார்சலஸ் கிட்டேயே மாட்டிக்கிறான். மார்சலஸ் கிட்ட மாட்டும் பொழுதும் அவன் வந்து புட்ச் வந்து மார்சலஸ் வந்து தப்பிக்க விடுறாங்க. தப்பிக்க விடும் பொழுது, அதாவது காப்பாற்றும் பொழுது, அவன் வந்து நீ வந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி புட்சை வந்து விட்டுறாங்க. இதில் இந்த படத்தில் வந்து கோர்வையாக சொல்லப்போனால் இதுதான் கதை. ஆனால் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் இந்த படத்தை வந்து மூணு பாகமாக பிரித்து சொல்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் குவென்டின் டெரண்டினோ, இந்த படத்தினுடைய டைரக்டர், ரொம்பவே அழகாக அந்த திரைக்கதை வந்து மூணு பாகமாக பிரித்து சொல்லியிருப்பார். முக்கியமாக அந்த சூட்கேஸ் கோல்டு வாட்ச் அந்த அது வந்து இந்த கதையினுடைய போக்கேவே மாற்றுது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முன்ன பின்ன எப்படி கதை தொடங்குச்சோ அந்த பாயிண்ட்லேயே வந்து சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து சாதாரண ஒரு விஷயந்தான். இப்படி இந்த கதையை சொல்லும்போது இவருடைய டைரக்டர் வந்து ஒரு சீனில் வந்து நடிச்சிருப்பார். இந்த ஜிம்மி கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த டைரக்டர் நடித்த அந்த ஒரு கதாபாத்திரம் தான் ஜிம்மி கேரக்டர். அதுக்கப்புறமா இந்த கதையில் வந்து ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னா மார்சலஸ் வந்து புட்சை வந்து வாய்ப்பு கொடுக்கறது, அதே போல் ஜூல்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேர்த்த வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, அப்படி ஒரு குற்றமும் பழி தீர்த்தலும் மறைந்து ஒரு மனித மனத்திற்குள் இருக்கும் ஒரு கடவுள் தன்மை வெளிப்படுது இந்த மன்னிக்கும் பொழுது அப்படிங்கிறத ரொம்பவே ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்க. பழி தீர்க்கிறத விட மன்னிப்பவரே வலிமையானவர், மன்னிக்கும் தருணம் ஒரு அற்புதமானது. இதை தான் வந்து மையமாக வச்சு இந்த கதை வந்து எடுக்கப்பட்டிருக்கும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல்ப் ஃபிக்ஷன், 1994 வெளிவந்த பல்ப் ஃபிக்ஷன் இந்த படத்தை தான் நம்ம வந்து கேட்டு ரசித்தோம். குவிண்டன் டாரண்டினோ அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம், அதாவது கணிக்க முடியாத அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து நான் சொன்னது அதே மாதிரி தான், ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் ஜூல்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு, மார்ஸ்லஸ் வந்து புட்சுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு, அதாவது கர்மா அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு தீம். என்னன்னா என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து சொல்லப்படாத ஒரு உண்மை. இதில் நம்ம நேயர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி இணைஞ்சிருக்காங்க. மதுக்கரையிலேருந்து பெரியசாமி அவங்க வந்து இந்த படத்தை வந்து நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அதே போல் சிவராம் நாகராஜன் அவங்களும் வந்து ஃபேஸ்புக்கில் இணைஞ்சு அவங்களுடைய ஜிப்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பேர் வந்து முத்துக்குமார், அதே போல் கஞ்சம்பட்டியிலேருந்து செல்வராஜ், பெரியசாமி, வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தன், பண்ணைபுரம், மணிகண்டன், முத்துக்குமார் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிகழ்ச்சிக்கு விஜயகுமார் ஆலங்கொம்பு பகுதியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். இதுவரைக்கும் நாம கேட்ட ரசிச்சோம் இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில். இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன்.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: கோட்டை தலையாரி கொத்தளத்து நீர்காமன், அரவணை தலையாரி ஆளுபட சேவகன், ரெண்டு பேரும் போங்க. யார் வந்து தீபம் போட்டிருக்கிறா, அபிஷேக ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு

0: பூவளன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வள்ளி மின்னல் கவிஞர் விஜய் கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.
0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: ஒரு சில வருடங்களில் சராசரி மழையை விட உங்களுக்கு அதிகளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க இப்போ பயிர் 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா மொத்த பரப்பளவையும் வந்து பயிர் செஞ்சுக்கலாம்.
0: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை இரண்டாவது இடம். மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
0: மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி

0: பேசுகையில்.
1: தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம்.
0: 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000 மேற்பட்ட தனி தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13 தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கூறியுள்ளார்.
2: தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி உறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12 வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர் திரு RV அர்லேக்கர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசௌந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்களப் பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31 தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார்.
3: வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
0: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோவில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோவில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்க கூடும் என்பதால் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருமூர்த்தி மலையிலிருந்து சபரீஷ்.
0: விழுப்புரத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: விழுப்புரம் மாவட்டத்தின் கோலியனூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு

0: குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மசனக்குடியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 300 மேற்பட்ட வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12 வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சென்னை மிட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆல் இண்டியா ரேடியோ 103 FM கோயம்புத்தூர்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இனி தொடர்வது ஊர்புறத்திலே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாடு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர். சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது.
2: அப்படியே என்ன விலை தொடர்ந்து நடக்குது, எல்லாரும் என்ன வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த ஏழ்மை போன இடம் தெரியல.
3: ஆமா,
2: பஞ்சமே ஒவ்வொரு தடவை மதுரைக்கு வந்து எண்ணெய் வித்துட்டு வீட்டுக்கு போகும் போது குழந்தைகளுக்கு அது என்னென்ன பொம்மை அப்புறம் போட்டுக்கிறதுக்கு ஆமா துணி இதெல்லாம் வாங்கிட்டு பொட்டு பூவு சமையல் சாமானுங்க இதுகளெல்லாம் வாங்கிட்டு வரத பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் பார்த்தாங்க.
3: என்ன
2: தடபுடலா இருக்குது
3: பாக்கும்போது, ஒரு மாச காலமா விறுவிறுப்பா வேறையா இருக்கு. எல்லாம் பேசுறாங்க, அளவுல பொருள் வாங்கிட்டு வராங்க.
2: அதான்
3: என்ன சரியக்கா,
2: வெடிஞ்சு வராதுக்கு முதல்லயே போயிடுறாங்க. பொழுதோடதான் வராங்க, வரும்போது நிறைய
3: கொண்டு கூடவே கொண்டு வராங்க.
2: ஆமாங்க, இன்னும் ஊடு வேற வலிக்கிறாங்க, சூசிக்கிறாங்க, வெளிச்சமா தெரியுது. இவ எங்க எண்ணெய் விக்க போவாங்க?
3: போய் பார்த்த போது
2: ஒரு நாளைக்கு இவங்க எங்க போறாங்க, எப்படி என்ன விக்கிறாங்க அப்படிங்கறத அருமையான யோசனை. அப்போ இந்த ஒரு செழிப்பமா இருக்கிறதையும் அவங்களுடைய வியாபாரம் நல்ல செழித்தோங்கி இருக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அக்கம் பக்கத்துக்காரர்க இந்த இடத்தை நாம பார்த்து மனசு வச்சோம்னா நம்மளுக்கும் இந்த ஆமா
4: அப்படின்னு
2: இத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட. இவங்க
3: சரி,
2: மன்னவனும் தேவியும் ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன கொண்டு போகணும் அன்னைக்கு கலந்து பேசிக்கிறாங்க. ஆஹா பெண்ணே, தீராத நெஞ்சுக்கு தெய்வமே துணைன்னு, அந்த தெய்வம் யாருக்கு எப்படியோ கல்ல முள்ள வச்ச அமைத்திருந்தாங்களே, அந்த தாயினுடைய சன்னதியில மனமுருக நாம வேண்டணும்.
4: ஆமா,
2: மனமுருக நாம வேண்டணும்.

0: அத்தாயே நீங்க யாருக்கு எப்படியோ கல்லுமுள்ள வச்சு அமுத்தி இருக்கிறாங்க, எங்களுக்கு
1: எங்க குறை தீத்தி
0: தீராத நெஞ்சுக்கு தெய்வமே உன உன்னை நம்பித்தாமா என்னை கொண்டு போனோம், இந்த இடத்துல வந்து உன்னை கும்பிட்டுட்டுதா என்ன கொண்டுட்டு போனோம். ஆனா போகும்போது என் மனசுக்குள்ள ஒரு நேத்தி கடனை நான்
1: வேண்டிட்டேன்.
0: ஆமா
1: ஆமா
0: அம்மா தாயே, என்ன விலையாகி எங்களுக்கு ஒரு நல்ல சவரியம் கிடைச்சா இந்த கல்லு முள்ள எடுத்து போட்டு ஆயிரம் நந்தா தெய்வம் போடுறோம் அப்படின்னு மனமாற நாங்க வேண்டிட்டோம். அப்படி நாங்க வேண்டிய அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றணும். அதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை நேர்ந்தோம்னு சொன்னா சோதனையின் மூலமாக காமிக்கும்னு பெரியவங்க சொல்லி
1: இருக்கிறாங்க.
0: ஏதாவது ஒரு சோதனையை தெய்வம் கொடுத்தா அதை தாங்கிக்க முடியுமா நம்மனால? இந்த சோதனை வந்து அதை ஞாபகப்படுத்தி விடுறதுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தெய்வத்துக்கிட்ட ஒரு சோதனைய நேர்ந்துட்டோம்னா வேண்டுதல வச்சுட்டோம்னா அது வந்து கேட்காது, ஏதாவது ஒரு கோஷ்டத்தை உண்டு பண்ணி ஞாபகப்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவ முன்னேற்ற வாழை வழி கிடைச்சது, நல்ல முறை எண்ணெய் வித்தது, இன்னும் ஏகப்பட்ட எண்ணெய்க்கு நம்ம ஆள் போட்டு எண்ணெய் ஆட்டி விக்கிற அளவுக்கு வந்துட்டுமே. ஆக இந்த தெய்வத்துக்கிட்ட இந்த கோரிக்கைய நாம நேர்ந்து போனத இன்னைக்கு நந்தா தெய்வம் போட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிடலாம்.
1: கண்டிப்பா, ஏன்னா நம்மளுக்கு என்ன வித்து கிடைச்சிருக்குது, சீரஞ்சிருப்பமா நல்ல முறையா இருக்கிறோம், நாடு மெச்ச வாழ்ந்துட்டு வாரோம். அதனால நீங்க சொன்னது நல்லதுதான்மா, எத்தனை நாளைக்கு இருந்தாலும் சாமி எந்த கடன் நின்னாலும் சாமி கடன் நிக்க கூடாது.
0: ஆமா அண்ணா,
2: ஏண்ணா
0: இன்னைக்கு நீங்க எங்க ஊர் வாங்க,
2: ஏண்ணா
0: கொஞ்சம் அபிஷேகமானம் எல்லாம் வாங்க.
2: சரி வரேன்,
0: அபிஷேகமானம் ஒரு சாமி கும்பிடுற கோயிலுக்கு
2: சரி
0: போயிட்டு அப்படியே அன்னை மித்துட்டு
2: வரலாம். போலாம்
0: வாங்க போலாம்
2: சரி
0: அப்படின்னு சொல்லி அப்போ மதுரை மாநகருக்கு எண்ணெயும் கொண்டுட்டு அபிஷேக ஆராதனை பண்ணலாம் என்று இருவருமாக புறப்பட்டு வராங்க.

நேரா மதுரைக்கு வந்த உடனே அந்த கல்லுமுள்ள எடுத்து போட்டு பூசி வலிச்சு சுத்தம் செய்து மலர் மாலை எல்லாம் தயாரா கொண்டுட்டு வந்து அபிஷேக சாமான்கள் எல்லாம் வாங்கி பூசை பண்றவங்களை பூசாரி கூப்பிட்டு எங்க கோரிக்கை நிறைவேற்றோம், கொஞ்சம் எல்லாம் தெளிவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி 1000 நந்தா தெய்வம் போட்டு அம்மனை வேண்டி வருகிறார்கள்.

0: எந்த முகம் போனாலும் எங்களுடைய எண்ணெய் வித்து எங்களுக்கு நல்ல சௌகரியத்தை கொடுத்தாயே. நாங்களும் குழந்தை குஞ்சுகளோட இதுவரைக்கும் நல்ல கஷ்டப்பட்டவங்க தான். உன்னுடைய கிருபனால இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். ஆமா, ஏதோ கும்பிட்ட கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேற்றினதுக்காக மட்டும் இல்ல, எங்களுக்கு கூட துணை இருந்து எங்க குடும்பத்தையெல்லாம் நீதான் தாயே, குழந்தை குஞ்சுகளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு மறுபடியும் ஆளுக்கு ஒரு கூட எண்ணெய அந்த கேட்டவங்களுக்கு எல்லாம் வித்துட்டு இவங்க பொழுதோட வீட்டுக்கு வந்தாங்க. சகஜோதியா தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. சகஜோதியா தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாண்டிய மன்னனுடைய மனைவி ஓடி விளையாடக்கூடிய உப்பரிக மேல தன்னுடைய அரமனையில
1: மாடி மேல,
0: ஆமாங்க மாடிங்கறத உப்பரிகின்னு சொல்லுவாங்க. அரமனையில உப்பரிக அப்படின்னா மேல்தளம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மேல்தளத்துல ஓடி விளையாடக்கூடிய உப்பரிக மேடையில நின்று பார்க்கும் போது அப்ப அந்த பெண்மணிக்கு ஆறு சனஞ்சில அருந்தல் அணை விழுந்தது ஊறு சனஞ்சில.

என்னடா இது? பாண்டிய மன்னனுடைய அத்த அதிகாரத்துக்கு மேல இங்க மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அப்ப ஜனங்களுக்கு பயம் இல்லாம போச்சா? நம்மளை விட பெரிய ஆளுக இங்க யாராவது இருக்கிறாங்களா? ஊருக்குள்ளேயே பரசாட்டி நம்ம கட்டின கோயிலுக்கு கள்ளமுள்ள வச்சாம தீர்ந்தோம். யாரு வந்து தீபம் போட்டாலும் தேங்காய் பழம் உடைச்சு கும்பிட்டாலும் அவங்களை எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு அத்த அதிகாரத்தோட ஊருக்குள்ள பரசாட்டி நம்ம கோயிலுக்கு கள்ளமுள்ள வச்சாம. இப்ப 1000 தீபம் எரியுது, ஜெகஜோதியா இருக்குது. ரெண்டு பேரும் சீக்கிரமா போங்க. கோட்டை தலையாரி ஒத்தளத்து வீரகாமன், அரவணை தலையாரி ஆளுபட சேவகன், ரெண்டு பேரும் போங்க. யார் வந்து தீபம் போட்டிருக்கா, அபிஷேக ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த தாய்க்கு அவங்களை பலி கொடுத்துட்டு வந்துருங்க.

0: அப்படி கோயிலுக்கு பக்கத்துல வந்து வீடு வீடா விசாரிச்சாங்க. யாருங்க வீட்டுல தீவந்த ஆறுதா போட்டது கோயில்ல
1: தெரியாதா?
0: அரசருடைய உத்தரவு தெரியுமில்ல?
2: நீங்க
0: பார்த்து சொல்லி இருக்கலாம். அடுத்த வீட்டுல கேட்டு வர யாரு தீவம் போட்டது?
1: எந்த கோயில் தீவம் போட்டது?
0: காளிதேவ் கோயில்
1: வெளிச்சமா இருக்குது. மனநிலைக்கு செய்த கட்டளை போட்டாங்க, அதுக்கு பயன்படாம உருட்டே வெளிப்படுறதுல
0: கள்ளமல்ல வச்சு அமைத்து ஊர்ல பரசாட்டி இருந்தமில்ல.
1: ஆமா,
0: அதை

0: வரைக்கும் தான் நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு
1: தம்பி யாருமே செய்யலப்பா
2: வெளியே போறது இல்ல.
1: எங்களுக்கு செய்யாது.
0: ஏப்பா நீங்க
1: நானே வரும்புங்க.
0: இல்ல நாலு பக்கம் கேட்கணும் ஒரு வீட்டுல
2: கேளுங்க. ஊட்டி சேனமே அதான் வந்து ஒரு மணிக்கு மேலான வெளியே போகாது.
0: இங்க வந்து இத்தனை சுத்தம் பண்ணி தேவம் போட்டு இப்படி எல்லாம் எல்லாம் கட்டுங்காவலோட வந்து விசாரிச்சாங்க. அரமனை உத்தரவு சொல்லி நம்ம அந்த பழி ஏத்துக்க முடியுமா? எல்லாம் தெரியாதுன்னாங்க. ஏன்னா அவங்க வந்த தோரணிக்குதே அருவாள் கையில தடி தடி கையில மீசை மீசை வீழ்காட்டா. அப்ப பாத்துட்டு
1: எல்லாம் சொல்லு.
0: ஆமா
1: அந்த மீசை மட்டும் சொல்றாரு.
0: ஆமா தாய் போயின்னு எல்லாம் பார்த்தாங்க. பாத்துட்டு சரி அந்த சத்தம் கேட்டது அவங்களுக்கு யாருக்கு இந்த கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன் அரமனை தலையாரி ஆளுபட சேவகனுக்கு இந்த எண்ணெய் வித்துட்டு போறோம் சத்தம் எல்லாம் கேட்ட உடனே ஓ வெளியூர்ல இருந்து யாரோ வந்து எண்ணெய் விற்கிறாங்க போல தெரியுது. பாக்கலாம்

இதுவரைக்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டின் ஒரு பகுதியை கேட்டோம். பாடியோர் உடுமலைப்பேட்டை பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்களில் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து

0: வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணி தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறத கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.
1: இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: அது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவிற்காக தாவேகா காத்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இடதுசாரி கட்சிகளும் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். தாவேகா ஆட்சி அமைப்பதை பிஜேபி தடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி ஆதரவுடன் திமுக மற்றும் அஇஅதிமுக பேச்சு நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ராஜேஷ் சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத் மணிஷா, துருவ் ராவத் சூரஜ் கோலா மற்றும் அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகள் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா லெபனான் இடையேயான ஆட்டம் தற்போது சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கிசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: 3:02 நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM டீ டைம் நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுனா உங்க தோழி ஆர்ஜி சுஜி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1950 முதல் 1974 வரைக்கும் வந்து திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில நிகழ்ச்சியில் இணைய முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் அம்மா, திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடலா இருக்கு?
4: நேற்று இன்று நாளை இத்திரைக்காக பாடும் போது நான் திந்தல் காற்று. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி அம்மா.
3: நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: செகண்ட் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் அவினாஷிலிருந்து பிரபு பேசுறேன் மேடம். எனக்கு ரத்த தலக படத்தில இருந்து பசுமை நிறைந்த நிலையில பாட்டு போடுங்க மேடம்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: டைம் நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில 1950 முதல் 1974 வரைக்கும் வந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நேயர்கள். நேற்று நீங்க நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க வேண்டாம், புதிய நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வகையில நிகழ்ச்சியில நீயும் அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடலுங்க.
1: அன்னமண்டகை படத்திலிருந்து அன்னமண்டகை என்ற பாடல்.
0: ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் இதோ.

மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை உன்னை என்னை உயர்

0: பர்சனல் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் பெருமாள் டெய்லர் குமார்.
0: சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: ஏனெனும் படத்துல ஏன் ராஜா பாடல பாட்டு பாடவா என்ற பாட்டு
0: உங்களுடைய விருப்ப பாடல் இதோ.
2: பாட்டு பாடவா பாட்டு பேசவா

0: லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்கு? வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாட்டு.
1: பாடம் வந்து ராமன் தெரிய செய்வீங்க. பாட்டு வந்து என் உள்ளம் என்று ஆராதனை.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அழகான இனிமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி ஜிஎம் சக்கரம் அம்புஜம் பேசுறேன் மேடம். எனக்கு இவர் உள்ள படத்துல அழகு சிரிக்கிறது அந்த பாடல்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல மதன் பேசுறேன்.
0: உங்களுடைய விருப்ப பாடலுங்க?
1: புதிய பரப்படுத்தல இருந்து பார்த்த ஞாபகங்களையோ பருவ நாடகங்களையோ.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நேர்களின் அனைவருக்கு நேர்களே, நேற்று நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கு நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுக்க வேணாம். ஏன்னா மத்த நேர்களுக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்க. சோ அதனால நீங்க வந்து பெயர்களை மாற்றி சொல்லியோ ஊரை மாற்றி சொல்லியோ நிகழ்ச்சிக்கு வரவும் முயற்சிக்க வேண்டாம். இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: தடப்பக்கல் நஞ்சுண்டவரத்திலிருந்து பழனிசாமி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: மன்னாதி மன்னனிலிருந்து அச்சம் என்பது மடமையடா.
0: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं, स्वास्थ्य एवं

0: கேட்டுட்டு இருக்கீங்க டி டைம் லிசனர் சாய்ஸ் ப்ரோக்ராம். அடுத்த நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மலைபாண்டிய படத்திலிருந்து யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் கோரல அப்படிங்கிற பாடல் வேணுங்க.
0: உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாதம்பட்டி முருகேசன்.
0: ஓகேங்க, உங்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: நேற்றம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னு கேட்கலாமா? வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: கோவை சாய்பாபா கேபூர் எம்எம் டெய்லர் ஆர் முருகேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: 1963 வெளிவந்த நெஞ்சம் பரப்புதலை திரைப்படத்திலிருந்து காடு மடை மேடு கண்ட மாற்று
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

ஏன் பார்த்தோம் ஏன் நினைச்சோம்னு கவலைப்படுறாங்களா? எப்ப பார்ப்போம் கப்புன்னு சேர்வோம்னு நினைக்கிறீங்களா? அப்போதைக்கப்போ ஆசை

0: நிகழ்ச்சியை நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சுந்தராபுரத்திலிருந்து சிவ சுப்பிரமணிய.
0: உங்களுடைய விருப்ப பாட்டு?
1: காதல் படுத்தும் பாடு படத்தில் இருந்துங்க, சௌந்தர்யா பாடின பாட்டுங்க. காவலம் இல்லாமல் வேலையெல்லாம் தரும்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க உள்ளார். தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ள பிஜேபி விரும்பவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷுசூவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக வாட்ஸ்அப் என் சொல்கிறேன். 9585800103 வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆன்சர் ரிவீல் பண்ணலாம். அல்லது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்மளுடைய எஃபி பேஜில் நம்ம போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழே கூட காமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி சுஜி.

0: கெட்ஸ் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கெட்ஸ் கோல கனெக்ஷன் கேம் தான் விளையாட போறோம். அதுவே ரொம்ப வித்தியாசமா வந்து வாட்ஸ்அப் நேயர்களுக்காகவும் அண்ட் கால்ல டயல் பண்ணி விளையாடக்கூடிய நேயர்களுக்காகவும் ரெண்டு விதமா வித்தியாசமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் மூன்று வார்த்தைகள் கொடுப்பேன், அந்த மூன்று வார்த்தைகளுக்கான பதிலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க. உங்களுக்கான அந்த மூன்று வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ராகம், குரல், இனிமை, இந்த மூன்றையும் சேர்த்து வரக்கூடிய வார்த்தை என்ன, சம்பந்தப்பட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103. ராகம், குரல், இனிமை, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த கனெக்ஷன் வார்த்தை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு இணைப்பில் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அவங்களுடைய லைன்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, நிகழ்ச்சியில இடையும் அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: திருப்பூர் பாண்டியநகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: ஓகேங்க, உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை, ரொம்ப நலமா இருக்கிறோம், நன்றிங்க. உங்களுக்காக ஒரு வார்த்தை நான் கொடுக்க போறேன்,
1: சொல்லுங்க.
0: அந்த வார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று வார்த்தைகளை கடகடன்னு சொல்ல போறீங்க. அவ்வளவுதாங்க உங்களுக்கான கேமே. பள்ளி,
1: பள்ளி,
0: பள்ளி,
1: ஆசிரியர், கரும்பலகை,
0: ஓகே,
1: மாணவர்கள்,
0: அவ்வளவுதான், போச்சுங்க, சூப்பருங்க. உங்களுக்காக ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேமோ. ஸோ நான் கொடுத்துருந்த அந்த மூன்று வார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட கனெக்ஷன் வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது ஃபேஸ்புக் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட விளையாடுறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நேயர். யாருன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? காலை நேரம் வருது, சாயங்கால நேரமா இருந்தா கூட நீங்க சொல்லக்கூடாது. இன்னொரு நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஜெயலட்சுமி மனோகரன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கான அந்த வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: திசை.
2: திசை.
0: திசை, ஆமா. என்ன கேள்வி கேட்டாலும் கேள்விக்கான பதில் எக்கச்சக்கமா வந்திருக்குதுங்க. யாரோட பதில படிக்கிறது, யாரோட பதில விடுறதுனே தெரியல, அவ்வளவு பதில்கள் வந்திருக்குது. குகன் சிந்து கோத்தகரியில இருந்து பாடல் அப்படின்னு அந்த வார்த்தையை நமக்காக கொடுத்திருக்காங்க. பாடலா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேனகா விஜயகுமார், ரோஹித், நிரஞ்சன் மடத்துக்குளம்ல இருந்து பாடல், அவங்களும் பாடல் தான் சொல்லியிருக்கிறாங்க பதில். கல்யம்புத்தூர்ல இருந்து மணி கீர்த்தனா, யுவராணி, பூங்கொடி தேவி, அவங்க எல்லாம் கோபால், அவங்களும் சேர்ந்து பாடல்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ண கொழுமக்கொண்டான்ல இருந்து காஞ்சனா, இசை அப்படின்னு திருப்பூர்ல இருந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சுரேஷ்குமார், ஜோதி லட்சுமி, தீபிகா, சபரி, சின்ன வதம்புச்சேரியில இருந்து பாடல் சொல்லியிருக்காங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடத்துல இருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரியும் சேம் பாடல் தான் சொல்லியிருக்காங்க. மாதப்பூர்ல இருந்து பானு, அவங்களும் பாடல்னு கொடுத்திருக்காங்க. மனோகரன், இந்திராணி ஊர் மூலத்துறையில இருந்து பாட்டு தாங்க அப்படின்றாங்க. திருப்பூர் பாலா, அவங்களும் பாடல்னு சொல்லியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன் பாட்டு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. மூக்கனு, சண்முகாநகர், சிவகுமார், மலர்கொடி, சபரி பிரியா, சரோஜினி, இவெல்லாரும் சேர்ந்து ஸ்ருதி, இசை, கானம், நாதம் அப்படின்னு எக்கச்சக்கமா பதில்களை கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி அந்தோணிராஜ், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பாடல் அப்படின்னு அவங்களும் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பூர் மகேஸ்வரி, ராஜேந்திரன், புல்லாங்குழல் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. சிங்காரலு, ஜெயலட்சுமி, மனோகரன், விடை கச்சேரி அப்படின்றாங்க. நீங்க என்னங்க என்னங்க நீங்க இதெல்லாம் கேட்டீங்க? ராகம், குரல், இனிமை அப்படின்னா நாங்க எத்தனை கச்சேரிக்கு போயிருக்கோம், பார்த்துருக்கோம்ல அப்படின்ற மாதிரி கச்சேரின்னு நினைச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க அள்ளி நகரம், எஸ் மகாதேவன், பெரம்பலூர்ல இருந்து மெல்லிசை அப்படின்னு ஒரு அழகான பதில கொடுத்துருக்காங்க. ஜெயஸ்ரீ, வடவழியில இருந்து வாய்ஸ்ங்க அப்படின்றாங்க. எங்க குரல்லாம் இனிமையா இருக்கிறதுனால வாய்ஸ் தாங்க இனிமை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். பாடல் அப்படின்னு நாகு பிரகாஷ், குடியமுத்தூர்ல இருந்து சென்ட் பண்ணிருக்கிறாங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநுகர், மூக்கனூர்ல இருந்து அவங்களும் பாடல் அப்படின்னு படல் அப்படின்னு நினச்சி விட்டாங்க. டக்குன்னு பட்டு நினைச்சிருப்பாங்க போல. கோடமலை ஆனந்தனும் பாட்டு மேடம் அப்படின்றாங்க. கலைச்செல்வி செங்கம்பள்ளியில இருந்து இசை அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. பாட்டு இசை எல்லாமே ஒண்ணுதாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இசை பாட்டு இப்படிதான் மாத்தி மாத்தி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் இளங்கோ நகர், அம்பிகா தேவி, சண்முக சுந்தரமும் பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவினாசி, ராயம்பாளையம், சுப்பிரமணியம், பாலசுப்பிரமணியமும் சேர்ந்து பாட்டுன்னு சொல்றாங்க. கஞ்சப்பட்டி சண்முகானந்தமும் பாடல் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சுதாகர், ஆதித்தன், சீரன்மாநகர்ல இருந்து பாட்டு நினைச்சிருக்காங்க. பாடகர் இல்லனா பாடல்கள், பாடகி அப்படின்ற மாதிரி ஆவாரப்பாளையத்துல இருந்து சரவணகுமார் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. பாடகர்கள் அப்படின்னு பிரமிளா சென்னையில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பாடகர் மட்டும் பாடுறது இல்ல பாத்தீங்களா, ஒரு பாட்டை பல பாடகர்கள், பின்னணி பாடகர்கள் சேர்ந்து முயற்சி பண்றதுனால அந்த பாட்டு இனிமையா வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பாடகர்கள் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஆன்சர் தோணி இருக்குது. அதை தொடர்ந்து ரமணம், முதலி, புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவாவும் இனிமையான ராகம் அல்லது குரல் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஷீலாராணி, ஜோதிகா, ஜோதி நகர், அவங்களும் பாடல்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதில் வந்தாச்சு. செல்வராஜும் பாட்டுன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. புல்லாங்குழல் அப்படின்னு கோவை தேவராயபுரத்தில்

அது சுகம் ராஜா அனுப்பியிருக்கிறாங்க. கோயில் அப்படின்னு வித்தியாசமா பதில் சொல்லியிருக்கிறாங்க. மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரிய வதம்பச்சேரியிலிருந்து. சூப்பருங்க, குயில் டெய்லி பாடுது இல்லைங்க, அதோட இனிமையை விட வேற என்னங்க இனிமை வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. திருப்பூர் வெள்ளியங்காட்டுல இருந்து கீர்த்தி மகேஸ்வரி ஹரீஷ் அவங்க எல்லாம் சேர்ந்து பாட்டுன்னு முன்னாடி அனுப்பிச்சாச்சு. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம்னு பாடகர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. உமா ராமலிங்கம் முனுசாமி நகர் ராமநாதபுரம் கோவையிலிருந்து கானம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. பேனா பெல் இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி மணிநகரத்திலிருந்து பெல் அல்லது பேனா தலைமை ஆசிரியர் அப்படின்னு எக்கச்சக்கமான பதில்களை கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான பதில் தான் எனக்கு தெரியல. ஓ, அவங்க பள்ளி அப்படின்னு நம்ம வந்து நேர்களுக்காக கொடுத்துருந்த கால் பண்ணக்கூடியவங்களுக்காக கொடுத்துருந்ததுக்காக பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கான பதில் வராது. சரி, பரவாயில்ல. அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் இவங்கெல்லாம் பாட்டு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் எக்கச்சக்கமான பதில்கள் வந்திருக்குது. படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால அடுத்த கேள்விக்குள்ள போக போறோம். சரி, கடைசியா யாரோட பேர் படிக்க போறோம் அப்படின்னா ஏபிடி குமார் வடிவேல் அவங்களும் பாடல் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எக்கச்சக்கமா எல்லா நேர்களும் கரெக்டா கொடுத்ததுனால உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கரெக்டுங்க. ராகம் குரல் இனிமை இதை சம்மந்தப்படுத்தி நானும் நினைச்சது வந்து ஒன்று பாட்டு இல்லை பாடகர்கள், அதாவது பாட்டு பாடக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தேன். ஸோ அதை சம்மந்தப்படுத்தி வந்த உங்களுடைய எல்லாருடைய பதிலுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்டியன் என்ன அப்படின்னா என்ன சொல்லலாம், சாலை இலக்கு வண்டி இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, கனெக்ஷன் வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது ஃபேஸ்புக் பண்ணுங்க. சாலை இலக்கு வண்டி இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடியது ரொம்ப ஈஸி தான். நீங்க ரொம்ப கஷ்டமாலாம் யோசிச்சு மண்டையை குழப்பிக்க வேணாம். இப்ப பாட்டு வருது, கேட்டுவாங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள் நேர்களே, இன்று இரவு மணி 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. மதுக்கரை பெரியசாமி அவங்க சேர்த்து படிச்சாச்சு. தூத்துக்குடி மாவட்டம் மணி கீர்த்தனா, யுவராணி, பூங்குடி, தேவி கோபால் இவங்கெல்லாம் பயணம் அப்படின்னு இப்ப கேட்டிருந்த அந்த கேள்விக்கான பதில சொல்லியிருக்காங்க. நான் கேட்டிருந்தேன் என்னன்னா, சாலை, இலக்கு, வண்டி, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த கனெக்ஷன் வார்த்தைக்கான பதில் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். சிங்கானல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் இவங்க வந்து போக்குவரத்து அப்படின்னு ஒரு பதில கொடுத்திருக்கிறாங்க. நீங்க வந்து சாலையில போனீங்க அப்படின்னா போக்குவரத்து கண்டிப்பா யூஸ் பண்ணி தானே ஆகணும், அதனால போக்குவரத்து தாங்க அந்த பதில் அப்படின்றாங்க. அதை தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொழும்பகோணால இருந்து அவங்களும் இவங்க தொட்டு தொடர்ந்து வர மாதிரி அவங்களும் போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய போக்குவரத்துன்ற பதில் வந்துகிட்டு இருக்கு. விஜயகுமார் வரதராஜபுரத்துல இருந்து வேகம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சாலையில வேகமும் போக கூடாது அப்படின்றத வலியுறுத்துற வகையில சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். பாண்டியநகர் இந்திராணி சிக்னல் அப்படின்னு சொல்றாங்க. வாகனம் அப்படின்னு ரமணம் முதலி புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா சொல்லியிருக்கிறாங்க. சண்முகநகர் சிவகுமார் மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி இவங்க எல்லாரும் போக்குவரத்து இல்லைன்னா பயணம் இல்லைனா சேரும் இடம் எக்கச்சக்க பதில்களை கொடுத்துருக்கீங்களே. பிரயாணம் அப்படின்னு உமர் ஃபரூக், விஜயலட்சுமி, அங்குசாமி திருப்பூர்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் என்ன சொல்றாங்க, பயணம் அப்படின்ற பதில கொடுத்திருக்கிறாங்க. பயணம் அப்படின்னு இன்னொரு பதில் கூட வந்திருக்குது. நாகு பிரகாஷ் குனியமுத்தூர்ல இருந்து, சந்திரா, ஜெயரித்விக், கனிஷ்க், அபினவ், ஆலங்குப்பம் தண்ணீர் தடத்துல இருந்து பேருந்து அப்படின்னு ஒரு பேருந்து படத்தோடு போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. குகன் சிந்து கோத்தகரையில் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பூர் மகேஸ்வரி ராஜேந்திரன் ஹைவே ரோடு தாங்க அப்படின்றாங்க. போக்குவரத்து அப்படின்னு உமா ராமலிங்கம், முனுசாமி நகர், ராமநாதபுரத்துல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. மேனகா விஜயகுமார், ரோஹித், நிரஞ்சன், மடத்துக்குளம் பகுதியில இருந்து டிராபிக் சிக்னலுங்க, நாங்கள் ரோட்ல எத்தனை தடவை பார்த்துருக்கிறோம் டிராபிக் சிக்னல் அப்படின்ற மாதிரி அவங்க பதில் அனுப்பிச்சிருக்காங்க. அவினாசி, பிரபு, ஸ்ரீ, தேவி, ஸ்ரீசா இவங்கெல்லாம் சேர்ந்து பயணம் அப்படின்ற பதில கொடுத்துருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், விவேகம் அப்படின்ற வேகம் மட்டும் போதாது, சாலையில விவேகமா நீங்க வந்து பார்த்து போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நினைக்கிறேன். சண்முக சுந்தரம், ரமணா, முதலிப்புதூர்ல இருந்து சாலை, இலக்கு, வண்டி, பயணம் எக்கச்சக்க பதிலாக கொடுத்துருக்காங்க. காளிதாஸ் கோயம்புத்தூர்ல இருந்து டிராபிக் சிக்னல்னு சொல்றாங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவகாமி, சண்முகநகர், மூக்கனூர்ல இருந்து பயணம் அல்லது வண்டிங்க அப்படின்றாங்க. ஊருக்கு கடைக்கு போறோமா என்னமோ ஒரு பதில சேர்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. சுதாகர் ஆதித்தன் ஷேன் மாநகர்ல இருந்து சரிங்க. அவினாசி, ஸ்ரீனிவாசபுரத்துல இருந்து ஜெயிலர் குமார் சிக்னல் அப்படின்னு ஒரு பதில கொடுத்துருக்காங்க. பயணம் அப்படின்னு அவினாசி ராயம்பாளைய பாலசுப்ரமணியம் சொல்றாங்க. பந்தயம் அப்படின்னு இருக்கிறாங்க ஆவாரம்பாளையத்துல இருந்து சரவணகுமாருங்க. அடுத்ததாகவும் பயணம் அப்படின்ற பதில் வந்திருக்குது. ஓட்டுநர் இல்லைன்னா பயணமா இருக்கும்னு கன்ஃபியூஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம். அடுத்ததாக யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா. சுகம் ராஜா அவங்க வந்து நிறைய ஒரு பயங்கரமான ஆன்சர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு மூன்று பதில்கள் இருக்கு, அந்த பதிலை நான் படிக்கிறேன். என்ன பதில்கள்ங்க, நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த பதில் என்ன, என் கண்ணுக்கு உங்கள் பதிலே தெரியலைங்க. சரி, சூப்பருங்க, நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணி ஆன்சர் அனுப்பிச்சதுக்கே ரொம்ப நன்றி. போக்குவரத்து சிக்னல் பெயர் மகேந்திரன், ரம்யா, மான்சிகா ஊர் மூலத்துறையிலிருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. விவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க கோடமலை ஆனந்தன். திருப்பூர் இளங்கோ, சண்முக சுந்தரத்துலேருந்து பயணம் அப்படின்றாங்க செல்வராஜ் கோடமலை. அவங்க பஸ்ன்றாங்கங்க. சாலை, இலக்கு, வண்டி அப்படின்னா வண்டினா நீங்க கண்டிப்பா போக்குவரத்தா இருக்கும், இல்ல பஸ்ஸா தாங்க இருக்கும். நாங்க எத்தனை தடவை வண்டியில பஸ் எல்லாம் போயிருக்கோம் அப்படின்றாங்க. ஷீலாராணி ஜோதி நகர்ல இருந்து சிக்னல் அப்படின்றாங்க. தொலைவு அப்படின்னு விஸ்வ மரம் தாங்கி ஒரு பதில சொல்லியிருக்காங்க. கலைச்செல்வி செங்கம்பள்ளி சிக்னல் அப்படின்னு

0: திருப்பூர் பாலா வந்து பயணம் அப்படின்றாங்க. மாலை வணக்கத்தோட உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து விவேகம் அப்படின்னு ஒரு பதில கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வேகம் அப்படின்னு கொடுப்பீங்கன்னு பார்த்தா விவேகம்னு ஒரு புதுசா ஒரு பதில கொடுத்துருக்கீங்க. இன்னும் எக்கச்சக்கமான பதில்கள் வந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முள்ளக்காடு பாபு பயணம் அப்படின்றாங்க. வேற யாருங்க வள்ளி அப்படின்னு ஒரு பதில வந்து மோகன் கோயம்புத்தூர் பகுதியில் நினைச்சிருக்கிறாங்க. ஜன்னல் சீட் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. சூப்பருங்க, ஜன்னல் சீட் யாருக்கு தான் பிடிக்காது, அங்கே காற்றில் அப்படி பாட்டு கேட்டு வரதே ஒரு சுகம். ஆனால் இந்த கேள்விக்கு இந்த பதில் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரில் அந்த பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரையிலேருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளி வளசிலேருந்து பயணம் போகிறது தாங்க அப்படின்றாங்க. பள்ளிப்பாளையம் தேஜாஸ்ரீ வடிவேல் பதில் அவங்க பயணம்னு கொடுத்துருக்குறாங்க. திருப்பூர் காஞ்சனாவும் பயணம்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து, ரோடு, வாகனங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான பதிலை கொடுத்தது யாருன்னா நம்ம பெரிய வதம்பேச்சேரி பழனிசாமி, மேகலா, கார்த்திகா, எல்லாருக்கும் ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணவங்க எல்லாருக்குமே சேர்த்து இந்த கைத்தட்டலுங்க. நான் என்ன பதில் நினைச்சிருந்தேன் அப்படின்னா பயணம் அப்படின்றத நான் நினைச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி சூப்பராக நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வந்து நானும் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக இணைப்பு கொடுத்துடலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? பரவாயில்ல, அவங்களோட இணைப்பு கட் ஆயிடுச்சு, அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம், இட்ஸ் ஓகே. நீங்களும் கூட நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 2312103 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. முன்னணிப்பு என்ன 0422 சேர்த்து அழைங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், சூப்பர், யார்
1: பேசுறீங்க?
0: உங்களுக்கான அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட மூன்று வார்த்தைகள் நீங்க சொல்ல போறீங்க. திருவிழா,
1: வானவெடி, கொண்டாட்டம், உறவினர்கள்.
0: வாவ், வெரி குட். கலக்குறீங்க, போங்க, சூப்பருங்க. எப்ப வந்தாலும் நிகழ்ச்சியில கலக்கிட்டு தான் போறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், சரி பரவாயில்ல, உங்களை சந்திக்க முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் பகுதியில் கவிஞர் விஜய் கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. இப்ப நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறோம் கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. சரி, நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்காகவும் ஃபேஸ்புக் நேயர்களுக்காகவும் அந்த மூன்று வார்த்தைகள் சொல்ல போற, ஸோ அதை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதயம், உணர்வு, நினைவு, இந்த மூன்றும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த கனெக்ஷன் வேர்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்ல ஆன்சர் பண்ணலாம். இதயம், உணர்வு, நினைவு. இப்ப நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்போமா? பரவாயில்ல, உங்களுடைய லைன் கட் ஆயிடுச்சு, அடுத்த நேயரை சந்திக்கலாம்.
4: கேட்டீங்க,
3: உங்களுக்கான அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மனம்.

0: மனம்.
1: மனம்.
0: மனம்.
1: பூ.
0: ஓகே.
1: வாசனை.
0: ஓ, அப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா. ஓகே, இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது ஃபேஸ்புக்கில் கூட ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்காக நான் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்காகவும் வேற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நீங்கள் கால் பண்ணி விளையாடுறீங்கன்னா 2312103 அல்லது 2317046 அல்லது 2316313 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி விளையாடலாம். முன் இணைப்பு என்ன 0422 அப்படின்ற நம்பரை சேர்த்து அழைக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு? வணக்கம். பரவாயில்லைங்க, நீங்கள் வந்த வேகத்தில் போயிடுறீங்க. இன்னொரு முறை கூட முயற்சி பண்ணி இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம். வணக்கம். பேசலாமா அப்படின்னு சொல்லும் போதே அவங்களும் கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது ஃபேஸ்புக் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த மூன்று வார்த்தைகள் இதயம், உணர்வு, நினைவு.

0: கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம கூட விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நலமா இருக்கிறங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கான அந்த ஒரு வார்த்தை சொல்றேன், அத சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய மூன்று வார்த்தைகளை நீங்க சொல்ல போறீங்க. விவசாயம். ஆமா, விவசாயம். போடு, சூப்பருங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா கலக்கிட்டீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லும் போதே வந்தாச்சு இணைப்புல. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இனிய மாலை வணக்கம் சகோதரி.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: சூப்பருங்க.
0: எல்லாமே வந்து நாங்க ரீசார்ஜ் பண்ணுவோம், மொபைல் சார்ஜ் பண்ணுவோம், எல்லாமே நாங்க அதுக்கு தாங்க நாங்க நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பரா பதில் சொல்லிட்டு போனாங்க. ஓகே, அடுத்து தான் நம்ம கூட பேச காத்துக்கிறாங்க, விளையாட ரெடியா இருக்காங்க. யாருங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஆலா நம்பர் கணிதன பகிர்ந்து எங்கிட்ட வந்துட்டாங்க.
0: ஓகே, உங்களுக்கான அந்த ஒரு வார்த்தை
2: சொல்லுங்க.
0: புன்னகை.
2: புன்னகை.
0: சரி,
2: அன்பு.
0: இந்த மூணு சம்பந்தப்படுத்தி தான் நமக்கு புன்னகை வருது பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, கலக்கிட்டீங்க போங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்தாச்சு. இன்னும் எக்கச்சக்கமான நபர்கள் வந்து வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ணியிருக்கிறவங்களுடைய பேர்கள் குறிப்பிடறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்களை காத்திருக்க வைக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக எடுத்தாச்சு. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: மூக்கனூர்ல இருந்து பூபதி ராஜேந்திரன் பேசுறேன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான அந்த ஒரு வார்த்தை நிலவு.
3: என்னங்க? நிலவுங்க.
0: நிலவு.
3: பௌர்ணமி.
0: சரி,
3: மூன்றாம் திரை. அமாவாசை.
0: பாருங்கல, ஒரே நிலவு வச்சு முடிச்சு விட்டீங்க, சூப்பருங்க. நான் கூட நைட்டு பகல் ஏதாவது வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த அமைதி, அந்த குளிர்ச்சி, அதெல்லாம் சொல்லுவீங்க நினைச்சேன். இருந்தாலும் சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நான் ஆன்சரை சொல்லிட்டேன், கிளம்பிட்டேன் அப்படின்னு அவங்க ஜூட் விட்டு கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம வாட்ஸ்அப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய பெயர்கள்லாம் குறிப்பிட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொருத்தவங்க லைனுக்கு வந்துட்டு போறாங்க. சரி, உங்களுடைய பெயர்கள்லாம் இப்போ குறிப்பிட்டலாம்.

என்ன நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இதயம், உணர்வு, நினைவு, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எக்கச்சக்கமான பதில்கள் வந்திருக்குது. திருப்பூர் பாண்டிய நகர்ல இருந்து இந்திராணி ஆற்றல் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பதில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதுக்காக இந்த ஆற்றல்ன்ற பதில் வந்துச்சு தெரியல. அடுத்து காதல் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. கள்ளியம்புத்தூர்ல இருந்து மணி கீர்த்தனா, யுவராணி, பூங்குடி, தேவி, கோபால் எல்லாரும் சேர்ந்து அதை தொடர்ந்து கனவு மாடம் அப்படின்றாங்க. பெரியநாயகம் பாளையத்திலிருந்து வின்சம் முத்துராஜ், இவங்களுக்கு வந்து கனவுல தாங்க நாங்க உணர்வு பூர்வமா இதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்போம், அதனால வந்து எங்களுக்கு கனவுதான் மேடம் அந்த பதில் அப்படின்றாங்க. திருப்பூர் காஞ்சனா மனசு அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்காங்க, காதல் அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி வந்து நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன், நீங்க என் பெயரை படிக்கல அப்படின்ற ஒரு கோபத்தோட அழுற விஜய் இமோஜியை போட்டு விட்டு இதுக்கான பதில சொல்லியிருக்கிறாங்க. காதலா அப்படின்றத பாக்கலாமே. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவகாமி, சண்முக நகர் மூக்கனூர்ல இருந்து உயிர் அல்லது கனவு அப்படின்னு ஒரு புதுசா பதில சொல்லி இருக்கிறாங்க. உயிர் அப்படின்றது எதுக்காக இவங்க உயிர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இதயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம்ல, இதயம் நின்றுச்சுன்னா உயிருக்கு வந்து வேல்யூ இல்லை, அதனால அவங்க வந்து உயிர் அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருக்கிறாங்க. மனிதன் அப்படின்றாங்க சுதாகர் ஆதித்தன். சேரன்மா நகர்ல இருந்து அன்பு பாசம் அப்படின்னு மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா, பெரிய வதம்பச்சேரியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. பீடம்பள்ளி வாசுதேவன் காதல் அப்படின்றாங்க. திருப்பூர் மகேஸ்வரி ராஜேந்திரன் அன்பு பாசம் மனசு அப்படின்னு நமக்கே ஒரு மூணு பதில கொடுத்துருக்காங்க. மூக்கனூர் சண்முகா நகர்ல இருந்து சிவகுமார் மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி அன்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடல் அப்படின்றாங்க அவினாசி, ஸ்ரீனிவாசபுரம், குமார் அவங்க. அப்புறம் அன்பும் அன்பு பாசம் மேடம் அப்படின்னு கோணமலை ஆனந்தன் சொல்றாங்க. சிங்கானூர் ஜெயலட்சுமி மனோகரன், விடை அன்பு அல்லது காதலா தாங்க இருக்கும் அப்படின்றாங்க. மல்லிகை, ரோஜா, சூரியகாந்தி, என்னங்க எக்கச்சக்கமான பதில்கள் வந்திருக்குது. பழனிசாமி, மேகலா, கார்த்திகா, ஹரிப்ரியா, இது எதுக்கான பதில் எங்களுக்கு தெரியல, ஆனா இந்த பதில் அதுக்கான பதில் இல்ல. மடத்துக்குளம் பகுதியிலிருந்து ரோஹித் நிரஞ்சன், மேனகா விஜயகுமார், இதய துடிப்பு மகிழ்ச்சி கனவு அப்படின்னு எக்கச்சக்கமான பதில கொடுத்துருக்கீங்க. அதுல ஒரு பதில் வந்து சரியான பதில், உங்களோட பெயரும் படிச்சாச்சு. திருப்பூர் பால, ஞாபகம் அப்படின்னு சொல்றாங்க. பூக்கள் அப்படின்னு பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ரித்தன்யா, இலக்கியா, இவங்க எதுக்கான பதில் இப்ப பூக்கள்னு சொல்றாங்க? ஓ, மனம்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாலும் அதுக்கான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், பெரம்பலூர்ல இருந்து காதல் அப்படின்னு சொல்றாங்க. மனதுங்க அப்படின்றாங்க பிரகாஷ் குனியமுத்தூர்ல இருந்து. ரத்த ஓட்டம் அப்படின்றாங்க ரமண முதலிப்பூர்ல இருந்து சுதாகர் ஜீவா. அப்புறம் இதயம் அப்படின்றாங்க கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். நானே இதயம்னு கொடுத்துருந்தேன், நீங்க எனக்கே இதயம்னு பதில் அனுப்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா. உணர்ச்சி அப்படின்றாங்க, நான் தாங்க உணர்ச்சியும் சேர்த்து சொல்லியிருந்தேன், நீங்க எனக்கே உணர்ச்சின்னு சொல்றீங்க. இளங்கோ நகர் அம்பிகா தேவி, சரி பரவாயில்லைங்க. சண்முக சுந்தரம், ரமண முதலிப்புதூர்ல இருந்து பதில் மனசு அப்படின்றாங்க. காதல், நேசம், பாசம் அப்படின்னு அன்பு ஆவாரம் பாளையத்துல இருந்து சரவணகுமார் சொல்லியிருக்கிறாங்க. காயம் அப்படின்றாங்க விஸ்வம் அறந்தாங்கி, எப்பவுமே இதயத்துக்கு அடிக்கடி காயம் கொடுக்கறதுனால காயம் தாங்க அப்படின்றாங்க. கலைசெல்வி செங்கப்பள்ளியில இருந்து உயிர் அப்படின்னு ஒரு பதில் அனுப்பிச்சிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகரியில இருந்து அன்பு பாசம் அப்படின்னு எக்கச்சக்கமான பதில கொடுத்திருக்காங்க. உயிர் அப்படின்றாங்க புஷ்பவதி, நாதன் தோட்டம், திருப்பூர்ல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பள்ளிப்பாளையத்துல இருந்து வடிவேல் துரைசாமி, தேஜஸ்ரீ பதில் காதல்னு சொல்றாங்க. முருகேசன், கோட்டாம்பட்டியில இருந்து பொள்ளாச்சி பகுதியில இருந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க. உமா ராமலிங்கம், முனுசாமி நகர், ராமநாதபுரத்துல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. காதல் அப்படின்ற பதில் வந்திருக்கு. பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசுல இருந்து மனசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, மூக்கனூர்ல இருந்து பதில் சொல்லி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சுகம் ராஜா, செங்கல்பட்டு, லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் சேர்ந்து உயிர் அன்பு அப்படின்னு அதுக்கான பதில கொடுத்திருக்காங்க. பாண்டியநகர் இந்திராணி ரத்தம் அப்படின்னு ஒரு பதில புதுசா சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. கோணமலை செல்வராஜ் அன்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் எக்கச்சக்கமான பதில்கள் வந்திருக்குது. உங்க அன்பான பதில்கள் வந்து ஒன்னு ரெண்டு விட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. காதல், முருகேசன், பொள்ளாச்சியில இருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. மனசுங்க அப்படின்றாங்க சஜ்ஜனா, சௌஜனா, என்ன ஊருன்னு தெரியலங்க. கொழும கொண்டான் ராமகிருஷ்ணன் வந்து அன்பு அப்படின்னு ஒரு பதில கொடுத்திருக்கிறாங்க. திருப்பூர் குருவாயூரப்பன் நகர்ல இருந்து யஷ்வந்த் வந்து பதில் அன்பு பாசம் அப்படின்னு எக்கச்சக்கமான பதில்களை கொடுத்திருக்கிறாங்க. உமா கணேஷ் திருமுகையில இருந்து காதல் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. சோ எல்லா பதிலுமே கிட்டத்தட்ட கரெக்ட் அப்படின்றவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நான் நினச்ச பதிலும் காதல் அப்படின்ற ஒரு பதில் தான். நிகழ்ச்சிக்கு கலந்துகிட்ட நேயர்களுக்கும், நிகழ்ச்சிக்கு கால் பண்ண முயற்சி பண்ண உங்க எல்லாருக்கும், அண்ட் ஆன்சரை கரெக்டாக பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர் ஜே சுஜி. நேர்களை நிறைவான பாடலை தொடர்ந்து 5:20 இன்னைக்கு சித்திரச்சவாடம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல் பகுதியில் கவிஞர் விஜய் கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறக்கு நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. திரும்ப ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர்

0: டாக்டர் சந்திரசேகர் பெமசானி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களும் ECI நெட் கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்பட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ஷாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஜுசுவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜிசாவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட நான் பௌசியா. நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவிஞர் விஜி கல்யாணி அவங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
3: என் பெயர் விஜி கல்யாணி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வால்பாறை பக்கத்தில் இருக்கிற ஷேக்கில் முடி அப்படிங்கிற எஸ்டேட்ல தான் பிறந்து வளர்ந்தேன். எழுத வந்தது யாரு அப்படின்னா, எனக்கு ஊக்கமாக இருந்தது என்னோட கணவர் திரு ராச ரவிச்சந்திரனும். என்னுடைய இரு குழந்தைகள் மூலமாக தான் நான் வந்து எழுதுறதுக்கு முதன் முதலில் ஆரம்பித்தேன். என்னோட எழுத்து பயணம் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
2: ஓகே, சூப்பர் மேம். உங்களுடைய படைப்புகளை பற்றி சொல்லுங்களேன்.
3: நான் கல்வேலி அப்படிங்கிற ஒரு முதன் முதலில் ஒரு காதல் கவிதைகள் ஒரு தொடக்கத்தில் ஒரு புத்தகமாக எழுதினேன். அதற்கப்புறம் பார்த்தா இராமாயணத்தை தொடர்ந்து அதை ஒரு பாடல் வரிகளை நவீன கவிதைகளாக்கி ஒரு புத்தகம் வர இருக்கிறது. 1000 மேற்பட்ட கவிதைகளும் சிறுகதைகளும் ஆயத்தமாக இருக்கிறது.
2: ஓகே, ஓகேங்க மேம். இப்போ கல்வேலி அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைப்பே வந்து ஒரு ஆழமான ஒரு உணர்வை தருது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் சிந்தனை அதை பற்றி சொல்கிறீங்களா?
3: ஆமாம், அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அம்மா, நான் முதன் முதலில் எழுத ஆரம்பித்தவுடன் ஒரு 200-300 கவிதைகள் வந்தவுடன் சரி ஒரு புத்தகமாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ இதுக்கு அந்த அச்சு எனக்கு அச்சு செய்து கொடுத்தவர் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுங்கம்மான்னு சொன்னார். யோசிக்காமல் சொன்னது கல்வேலி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னோட அப்பா அம்மா பேரை இணைச்சு சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவாக இருந்தது. அப்பா பெயர் கல்யாணி, அம்மா பேர் வேலுத்தாய். இருவரோட பெயர்களும் முன்னாடி இருக்கிற இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்து கல்வேலி அப்படின்னு நான் வச்சேன். ஆனால் அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகமாக எல்லோரு கையில் போகும்போது முதல் கேட்ட கேள்வியே இந்த கல்வேலி எப்படி வச்சிங்க அப்படிங்கிற கேள்வி தான். இதை நான் ஒரு பொண்ணாக ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களோட பேரினால் ஒரு புத்தகம் நான் வெளியிட்டது. நான் அவங்களுக்கு இதை நான் சமர்ப்பணமாக செய்கிறேம்மா.
2: ஓகே, ஓகேங்க மேம். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க இல்லையா? 1000 கவிதை எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கவிதை உங்ககிட்ட வந்து சேருது, அதாவது நம்ம எழுதுகிறோம் அது அச்சாய் உங்ககிட்ட வந்து சேர்ந்து நீங்கள் அதை புத்தகமாக படிக்கும்போது, ஒரு புத்தகத்தில் அந்த கவிதை படிக்கும்போது அந்த முதல் தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
3: எவ்வளவு கவிதைகள் எழுதினாலுமே முதல் முதல்ல வந்து ஒரு முதல் பிரசவம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை குழந்தை பிறந்தாலுமே அந்த அந்த அந்த வலி, அந்த வேதனை, ஒரு எதிர்பார்ப்பு, அதெல்லாம் வந்து ஒரு இனிமையாக இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட ஒவ்வொரு கவிதைகளும் நான் எழுதி முடித்ததுக்கப்புறம் என்னோட வாசகர்கள், முகநூல் வட்டத்தில் இருக்கிற என்னோட நண்பர்கள் அதை வந்து பாராட்டி சொல்லும்போது அதோட சந்தோஷத்தை வந்து அதை அனுபவிச்சாதான் தெரியும். அந்த சந்தோஷம் தான் அம்மா எனக்கு.
2: ஓகே ஓகே, தொடர்ந்து நிறைய

FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஐந்து மணி பத்து நிமிடம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கவிஞர் விஜி கல்யாணி. நிறைய விஷயங்கள் கவிதைகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளை பத்தி சொல்லுங்க மேம்.
1: என்னோட அடுத்த படைப்பு வந்து ராமாயணம் தொடர்பாக வந்து ஒரு கவிதை புத்தகமாக நான் போட்டிருக்கேன். அந்த கவிதை எதை தொடர்ந்து அந்த புத்தகம் போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம ராமாயணம் வந்து பள்ளி நாட்களில் செய்யுள் வடிவத்தில் தான் படிச்சிருந்தோம். ஆனால் ஒவ்வொரு பாடல்களையும் தேடி தேடி எடுத்து அது ஒரு நவீன கதையாக நம்ம கவிதையாக மாற்றி எழுதணும்னு என்னோட எண்ணம். முதல் இரண்டு கவிதைகள் எழுதும்போது கொஞ்சம் அப்படியே மனசு தடுமாற்றத்தோடு தான் இருந்தது. இதை எழுத தூண்டியது வந்து நம்ம கோயம்புத்தூர் வெண்ணிலா மன்றத்தோட தலைவர் ஐயா கவியகம் மணிவண்ணன் அவர்கள் தான் என்னை எழுத சொன்னார். அந்த கவிதைகள் அந்த பாடல்களை படிக்க படிக்க படிக்க தான் தேடல் அதிகமானது. அதனால் அந்த பாடல்களை தொகுத்து நவீன கவிதையாக ஆரண்ய விதி அப்படின்னு என்னோட அடுத்த படைப்பு வரவிருக்கிறது. அது விரைவில் மேடையேற்றலாம்.
0: ஓகே ஓகே. அதனுடைய முன்னோட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: அதோட முன்னோட்டம் அப்படின்னா, ராமன் லக்ஷ்மணன் சீதா அவங்க மூணு பேர்த்தோட விதியை நிர்ணயித்தது வந்து காட்டில் தான் நிர்ணயித்தது. அதுக்காக தான் அந்த பேரை நாங்கள் வச்சோம், ஆரண்ய விதி அப்படின்னு அந்த பேர் வச்சோம். அதை 160 பாடல்களும் இலக்கணம் இலக்கியம் சம்மந்தப்பட்டதாக தான் இருந்தது. அதை நம்ம நவீன கவிதை வழியில் சொல்லும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. வாங்கி எல்லாரும் படிச்சு பாருங்க.
0: சரி சரி. கவிதையும் சிறுகதையும் இந்த இரண்டு உலகங்களும் வேற வேற. கவிதையின் ஒரு உலகம் இருக்குது, சிறுகதை அப்படின்னு ஒரு உலகம் இருக்குது. ஒரு எழுத்தாளரா நீங்க வந்து எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்க? கவிதைகளை ஃபோக்கஸ் பண்றீங்களா, எதை பத்தி அதிகமா பேசுறீங்க?
1: இல்ல, முதல்ல நான் எழுத ஆரம்பிச்சது கவிதைகள் தான். அந்த கவிதைகள் ஊடாக வந்ததுதான் சிறுகதை எழுதுறது. மோனூல் வழியா நிறைய குழுமங்கள்ல வந்து ஒரு நடுவரா.
0: கவிதையும் சிறுகதையும் இந்த இரண்டு உலகங்களும் வேற வேற. கவிதையின் ஒரு உலகம் இருக்குது, சிறுகதை அப்படின்னு ஒரு உலகம் இருக்குது. ஒரு எழுத்தாளரா நீங்க வந்து எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்க? கவிதைகளை ஃபோக்கஸ் பண்றீங்களா, எதை பத்தி அதிகமா பேசுறீங்க?
1: இல்ல, முதல்ல நான் எழுத ஆரம்பிச்சது கவிதைகள் தான். அந்த கவிதைகள் ஊடாக வந்ததுதான் சிறுகதை எழுதுறது. மோனூல் வழியா நிறைய குழுமங்கள்ல வந்து ஒரு நடுவரா கிறிஸ்டியன் லேடி, ஒரு கணவனை இழந்தவங்க, ரொம்ப படபடன்னு பேசுவாங்க, ரொம்ப ஓப்பன் மைண்டாக பேசுவாங்க. அவங்க ஒரு நாள் என்கிட்ட உட்காந்துருக்கும் போது, திடீர்னு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்னே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து முடியாமல் இருந்தேன், இதை வந்து நான் ஒரு கவிதையாக கதையாக எழுதினேன். அப்போ எப்படி அப்படின்னா, மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதை வந்து அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அப்படியே அந்த ஸ்கார்ஃப் கட்டிட்டு ரொம்ப குளிரில் நடுங்கி வரும்போது, என்ன செய்யறதுனே தெரியல, மருந்து வாங்குறதோட காசு இல்லை அப்படின்னு ஒரு 500 கொடுத்த ஒரே ஒரு நல்ல ஒரு செயல், அந்த செயலுக்காகவே அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு மார்பை எடுத்ததுக்கு அப்புறமா நான் நல்லா இருக்கேன் டீச்சர், இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இப்போ என்னால் வந்து ஒரு 50 பெண்மணிகளை வந்து நான் காப்பாற்ற முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா, இது ஒரு நோயே இல்லை, நம்ம வாழ்கிற காலங்களில் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம், இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்து தான் நம்ம டீச்சர் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து ஒரு அரைப்பக்க கவிதையாக நான் சிறுகதையாக நான் எழுதினேன். அதை என்னோட மகன் மகள்கிட்ட காமிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சிறு சின்ன நிகழ்ச்சியை கூட உங்களால் வந்து ஒரு கவிதையாக கதையாக எழுத முடியுது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்ன ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இருக்கிற குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு விடாமுயற்சி, அப்புறம் ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஒரு 50 தாண்டியவங்க வந்து அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க கூட எவ்வளோ அவங்க மனசு திடமாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நான் எழுதின ஒரு கதை.
0: ஓகே, ஒரு ஒரு தன்னம்பிக்கை கதையா?
1: தன்னம்பிக்கை கதையா, அதை நான் எழுதினேன்.
0: ஓகே. +2 ரிசல்ட் வந்திருக்கு, எல்லா மாணவர்களும் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தன்னம்பிக்கையா விடாமுயற்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சிறுகதை எழுதியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாவும் சொன்னீங்க, அந்த நிகழ்வை வந்து நீங்க மாத்தி ஒரு கதையா எழுதுனீங்கன்னு சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நிறைய இதழ்கள்ல வந்து உங்களுடைய படைப்புகள் வந்து வெளிவந்திருக்கும். அதை நினைக்கும் போது அதனுடைய மகிழ்ச்சி எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: எனக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து எஸ்டேட் கிராமங்கள். அங்க வந்து நாங்க வளர்ந்த காலத்துல பஸ் அப்படின்னா 1-2 தான் வரும். அந்த பஸ்ல ஏறி இறங்கி வர்றவங்களே எங்களுக்கு ரொம்ப

0: அதிசயமாக தெரியும். அந்த இதில் நான் இப்போ எழுதுகிறேன், கவிதை வாசிக்கிறேன் அப்படின்னா அதோட பிம்பம் தான் நான் இப்போ பண்ணுறது எல்லாமே. இந்த என்னோட மனசுக்குள்ளே இருந்த ஒவ்வொன்றும் அச்சேறி அது வந்து ஒரு ஒரு எழுத்துக்களாக வரும்போது, அதை பார்க்கும்போது நம்மளாக இதை எழுதணும், நமக்குள்ளேயும் இப்படி இருந்ததா அப்படிங்கும்போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. இப்போ அயல் நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த தமிழ் நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வார பத்திரிகையில் என்னோட கவிதைகள் வந்தப்போ கடல் கடந்தும் கூட என்னோட எழுத்து அங்கே பயணிச்சிருக்குது. ஒரு மலை தேசத்தில் பிறந்த என்னால் கூட கடல் தேசத்திற்கு போகிறதுக்கு என்னோட எழுத்து ஒரு பாலமாக இருந்ததுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததும்மா. அதை விட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் பத்திரிகை, அப்புறம் முகநூல்கள்லேருந்து நிறைய வரக்கூடிய என்னோட கவிதைகள், இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது என்னோட பெற்றோருக்கு தான் நான் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியும் அவங்களால தான் எனக்கு வந்தது.
1: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும், உங்களுடைய எழுத்துக்களில் வந்து வாழ்க்கை அனுபவங்கள் அதிகமாக பேசுவீங்களா, இல்லை நம்ம கவிதைன்னு சொல்லும்போதே கற்பனை திறன்குள்ளே நம்ம போயிடுவோம், ஒரு கற்பனையாக இருக்குமா கவிதைகள், இல்லை வாழ்க்கை அனுபவங்களை நோக்கி எழுதுறீங்களா?
0: இரண்டும் சேர்ந்தது தான் கவிதை. வாழ்க்கையும் இருக்கும், கற்பனையும் இருக்கும். வாழ்க்கையை மட்டுமே வச்சு எழுதணும்னா அது ஒரு சிறுகதையா தான் இருக்கும், இல்ல அது ஒரு உரைநடையா இருக்கணும், இல்ல ஒரு கட்டுரையா இருக்கணும். அதை வந்து ஒரு வடிவமா கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கோட கற்பனை கண்டிப்பா தேவைதான். எனக்கு அந்த இயற்கையிலே அந்த கற்பனை சின்ன வயசுல இருந்தே இருக்கும். எதை பார்த்தாலுமே ரொம்ப ரசிச்சு பாக்குறது, ஒரு புல்வெளியில் இருக்கிற ஒரு புல்லு மேலே இருக்கிற பனித்துளை பார்க்கும்போது கூட அதில் இருக்கிற வண்ணங்கள் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியும், நான் குழந்தையா இருக்கும்போதே. அதனால என்னோட கற்பனைகளும் இதுக்கு என்னோட கவிதைகளுக்கு ஒரு உயிரோட்டம் தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நிலையத்தில் நேரம் 5:22 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க கவிஞர் எழுத்தாளர் விஜி கல்யாணி. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். முன்னாடியே பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, நடுவரா பயணிக்கும் போது சிறுகதை எல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது நான் அதை எழுதும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அது சுலபமாக இருந்துச்சு, எனக்கு அப்போ தான் எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நீங்கள் நடுவராக போயிருப்பீங்க, அப்போ நிறைய கவிதைகளை பார்த்துருப்பீங்க, சிறுகதைகள் பார்த்துருப்பீங்க, எல்லாரோட படைப்பை வந்து நீங்கள் எவால்வேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த ஒரு அந்த பயணத்தை வந்து என்னால் அது மறக்க முடியல, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாம்மா, ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்மளோட கோயம்புத்தூர் புத்தக திருவிழா, இந்த புத்தக திருவிழாவில் வந்து ஒரு 350 பேர் எல்லாம் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகிற ஆண்கள் பெண்கள் தான், அவங்களோட கட்டுரைகள் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அங்கே எழுதினவங்க எல்லாருமே வந்து ஒரு 3 தலைப்புகளை கொடுத்து எழுத வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் டியூட்டி, ஆனாலும் தமிழை மறக்காம ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரை எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாம இருந்தது. அதுல ஒருத்தவங்க பார்த்தா மலையாளத்துல எழுதியிருக்காங்க, ஒருத்தவங்க ஹிந்தியில எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட எழுத்து ஆர்வம், அதை பார்க்கும்போது சாதாரணமா எவ்வளோ நேரங்களை பொழுது நம்ம வீண் பண்றோம், ஆனா பொழுதே கிடைக்காம இருக்கும்போதும் கூட அவங்க எழுதுறதுக்கு அவங்களோட சிந்தனை தூண்டுதே அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொருத்தரோட கட்டுரைகளும் ரொம்ப தமிழில் மிக தெளிவாக தான் இருந்தது. அதை எங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி எடுக்கிறதே மிக கடினமாக இருந்தது. அதில் ஒரு 6 பேர்த்த எடுத்தோம். தேர்வு பண்ணாதவங்களுமே பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நான் வந்து நல்லா எழுதினீங்க நல்லா எழுதினீங்கன்னு சொன்னேன். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 350 பேரில் நானும் ஒரு ஆள், அவங்கள நான் தேர்வு பண்ணேங்கிறது. அதில் இடையில ஒருத்தர் வந்து வேகமாக வந்து சொன்னார், அம்மா நீங்கள் வந்து கட்டுரை கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு வந்து கவிதை எழுத தான் பிடிக்கும், ஆனால் இங்கே இவங்க என்னை கட்டுரை எழுத வச்சிட்டாங்கன்னு சொன்னார். இப்போ யாரை பிடிக்குன்னு கேட்டப்போ அவர் என்ன மாதிரியே நான் முத்துக்குமார் பிடிக்கும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன். எனக்கு பிடிச்ச கவிதைகளை அவர்கிட்ட சொல்லும்போது அவரும் ரொம்ப சந்தோஷமானார். எனக்கு பிடிச்ச கவிதையை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துருக்கிறதுல இன்னுமே பெரும் ஆனந்தம். அம்மாவை பற்றி ஒரு 3 வரியில் எழுதியிருப்பார் நான் முத்துக்குமார். அம்மா, இரக்கம் இல்லாத மழை, ஈர விறகுகளுடன் இருமுகிறாள் அம்மா. இந்த வரியை பார்க்கும்போது என்னோட அம்மா ஞாபகம் தான் வந்தது. எங்க அம்மா எஸ்டேட்ல மழையில அந்த விறகுகளை தூக்கிட்டு வர்றது மழைக்கு இறக்கம் இல்லையேன்னு நான் அந்த வயசுலயே நான் நினைச்சிருக்கேன். ஆனா அது ஒரு கவிதை வடிவில் கொண்டு வந்தது இன்னும் ரொம்ப அழகா இருந்தது. என்ன போல இன்னொருத்தர் கூட நானும் சந்திச்சதுல இன்னும் சந்தோஷமா இருந்தது. இந்த புத்தக திருவிழாவை மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதுல வாங்கின அந்த பணத்தையும் கூட நான் புத்தகங்கள் தான் வாங்கினேனோ தவிர அந்த பணத்தை நான் வீட்டுக்கு கொண்டு வரல.
0: அங்கேயே வந்து புத்தகங்களை
1: அந்த புத்தகங்களை வாங்கிட்டேன். ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு புத்தகங்களும் மௌனமா என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நம்ம இப்ப பார்த்த பிரபலமான எழுத்தாளர்களோட புத்தகங்களை தான் நம்ம வாங்குறோம், ஆனா மிகச்சிறந்த எழுத்தாளர் புத்தகத்தை யாருமே தொடறதே இல்லை. அதனால அங்க கிடைச்ச அந்த 8000 ரூபாயுமே புத்தகங்கள் தான் வாங்கணும். அதுக்கு முழு ஆதரவு எங்க குடும்பத்துல

0: இருக்கவங்க தான், என் கணவர் என் குழந்தைகள் தான் போதும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து என்னோட நெகிழ்வான தருணம்னு நான் சொல்றேம்மா.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்கும்போதே எங்களுக்கே நிகழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சிறந்த படைப்பாளராக இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் ஒரு சிறந்த படைப்பாளராக இருக்குது. வாசிப்பு எந்த அளவிற்கு அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க மேம்?
0: கண்டிப்பாக வாசிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக. இப்போ நம்ம அலைபேசி கையில் வச்சுருக்கோம், உள்ளங்கையில் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை நம்ம பார்த்துட்டு மறுபடியும் நம்ம அதை அப்படியே தள்ளி தான் விட்டுருவோம். அதை இன்னொரு தடவை பார்க்கணுன்னாலுமே அலைபேசியை தான் நம்ம எடுக்கணும். ஆனால் ஒரு புத்தகம் இருந்ததுன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்

0: சிறப்பான தருணம்னு நான் சொல்கிறேம்மா.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்கும்போதே எங்களுக்கே நிகழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சிறந்த படைப்பாளராக இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் ஒரு சிறந்த படைப்பாளராக இருக்குது. வாசிப்பு எந்த அளவிற்கு அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க மேம்?
0: கண்டிப்பாக வாசிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக. இப்போ நம்ம அலைபேசி கையில் வச்சுருக்கோம், உள்ளங்கையில் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை நம்ம பார்த்துட்டு மறுபடியும் நம்ம அதை அப்படியே தள்ளி தான் விட்டுருவோம். அதை இன்னொரு தடவை பார்க்கணுன்னாலுமே அலைபேசியை தான் நம்ம எடுக்கணும். ஆனால் ஒரு புத்தகம் இருந்ததுன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்ம நினச்சிக்கலாம். எந்த நேரத்துலனாலும் நம்ம புத்தகத்தை எடுத்து படிக்கலாம், வாசிக்கலாம். அந்த வாசிப்பு வந்து நம்மளோட மனசை வந்து ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த புத்தகத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அப்படி ஒரு எண்ணமோ தெரியல, ஆனால் புத்தகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நண்பனாக தான் நான் நினைக்கிறேம்மா.
1: ஓகே ஓகே. இப்போ நீங்கள் கவிதையோ சிறுகதையோ எழுதும்போது நான் ஒரு தலைப்புக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் கவிதை எழுத ஆரம்பிப்பீங்களா, இல்லை கவிதையினுடைய முதல் வார்த்தை அதை வச்சு நம்ம தலைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கவிதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம், அந்த மாதிரி இருக்குமாங்க மேம்? ஃபஸ்ட்டு எழுதணும்னு நினைக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் ஃபஸ்ட்டு வருமா, இல்லை வார்த்தைகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம்?
0: எண்ணம் தான் முதல்ல வரும், எண்ணம் தான் முதல்ல வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எழுதி ஒரு 10-15 வரி எழுதினதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம்னு நம்மளாம் வைப்போம். இப்போ நான் வந்து சிங்கப்பூர் தமிழ் சங்கத்துக்கு ஒரு 30 கவிதைகள் எழுதியிருந்தேன். அந்த 30 கவிதைகளும் முதல்ல அவங்க படத்தை கொடுத்துருவாங்க. அந்த படத்துக்கு நம்ம வந்து எந்த வித தவறுகளுமே இல்லாமல் ஒரு 20 வரி எழுதணும். இது ஒரு புது அனுபவம், படத்தை கொடுத்து எழுத வைக்கிறது. அதுலேயும் நான் ஒரு 30 கவிதைகள் எழுதினேன். மிக சிறப்பான கவிதைகளாக தான் வந்தது அதுவும்.
1: ஓகே.
0: அதனால நம்ம முதல் எழுதிட்டே தலைப்பு வைக்கலாமே.
1: எழுதிட்டே தலைப்பு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ உங்களுடைய புக்ஸை வந்து நம்ம வாசிக்கிறோம், உங்களுடைய வாசகர்கள் கிட்டேருந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத பாராட்டுன்னு சொல்லலாம், இல்லை இதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினச்சி எழுதுவோம் இல்லையா, இதைத்தான் அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி உங்களுடைய இது எப்படி இருக்குங்க மேம்?
0: நான் என்னோட புத்தகம் எழுதுறதையும் காட்டியும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து தியாகராஜா அரங்கத்தில் எனக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவில் வந்து பெரிய அரங்கம், அந்த அரங்கத்தில் வந்து நம்ம மூத்த இயக்குனர் ஐயா முத்துராமன், எஸ்பி முத்துராமன் ஐயா, அவங்கக்கிட்ட தான் நான் வந்து அந்த பரிசு வாங்கினேன். அவர் வந்து நீங்கள் கேட்ட கேள்வியே தான், உங்கள் புத்தகத்துக்கு இந்த தலைப்பு வைக்க காரணம் என்ன? நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பெண் குழந்தை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் பேரை தான் போடணும், அது எல்லாரும் போடுறாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் போட்டதில்லை ஐயா, என்னோட பேர் விஜய் கல்யாணி தான். அப்போ அப்பா அம்மாவோட பேரை வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பேர் வச்சேன். அப்போ இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா அந்த பேரைன்னு சொன்னார். நான் கல்வேலின்னு சொன்னேன், உறக்க சொல்லுங்கன்னு சொன்னார், சத்தமாக சொன்னேன், இதுதான் வேணும் நல்ல பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெண்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னார், அம்மா மாதிரி நீங்களும் இருக்கணும், அம்மா எப்படி வச்சிருக்கா பார்த்தியா அவங்க அப்பா அம்மா பேரை, நீங்களும் அப்படி வைக்கணும், நீயும் பெரியாளா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணது என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இது. அந்த அரங்கத்துக்கு போனதும் என்னோட அப்பா அந்த கல்யாணிங்கிற ஒரு பேர் தான், அதனால தான் நான் அங்கே போனேன். இன்னொரு மறக்க முடியாத நிகழ்வு என்னென்னா, முகநூலில் வந்து ஒரு நண்பர் என்னோட கவிதைகளை நிறைய விமர்சனம் பண்ணுவார், விமர்சனங்கிறத விட ரொம்ப நல்லா எழுதியிருக்கேங்கன்னு தான் சொல்லுவார். ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் காங்கேயம் கோயிலில் இருக்கேன்ப்பா, அந்த கோயிலில் ஒரு கல்லூரி மாணவி உங்களோட முகநூல் பக்கத்தில் உங்கள் கவிதைகளை படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எதுக்குமா இதை படிக்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லை அவங்களோட கவிதைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க வந்து ஏதோ நம்ம சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்க, நான் அடிக்கடி இவங்க என்ன போட்டாலும் படிப்பேன்னு அந்த அம்மா அந்த பொண்ணு சொன்னாங்க அப்படின்னு என்னோட நண்பர் கூப்பிட்டு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. யாரோ ஒருத்தர் படிக்கிறத நம்ம கிட்ட சொல்கிறாங்களே, அது ரீச் ஆச்சா ஆகலையாங்கிறதையும் தாண்டி ஒரு கல்லூரி மாணவி அதை படிக்கிறாங்க, ஏதோ எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அப்புறம் மூணாவதா என்ன அப்படின்னா, மயிலாடுதுறையில் இருக்க ஏவிசி கல்லூரியில் தமிழ் பாடத்திட்டத்தில் என்னோட கவிதை பெண் பற்றிய கவிதைகளை வந்து அந்த பாடத்திட்டத்தில் 3rd ஆண்டுக்கு வச்சுருக்காங்க.
1: ஓகே, ரொம்ப ஒரு பெருமை,
0: அது ஒரு மகிழ்வான ஒரு இதுதான். எங்கோ ஒரு மூலையில் பிறந்து எப்படியோ எழுத ஆரம்பிச்சு இப்போ என்னோட கவிதைகள் வந்து ஒரு பாடத்திட்டத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்வான தருணம். இந்த அந்த பாடத்திட்டத்திற்கு கொண்டு வந்தது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் ஒருவர் தான், அவர் தான் என்னோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து என்னோட ஒவ்வொரு புத்தகத்திற்கும்

0: அவர் வந்து ஒரு நல்ல வாழ்த்துறையை சொன்னார். இதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னோடய எழுத்துக்கள் இவ்வளோ தூரம் போனது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, எங்களுக்கும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: என்னை சிந்திக்கணுங்கிறதுக்காகவே அப்போ நான் அதை சொல்லும்போது கரெக்டாக அந்த ஒரு இதை தான் முடிவை தான் போய் சொல்லுவார். இப்போ 6 வருஷமாக எழுதும்போது அப்போ என்னோட மனசுக்குள்ளேயே இருந்த விஜி 6 வருஷத்துக்கு அப்புறம் விஜி கல்யாணியாக மாறினது. அந்த கல்யாணின்னு நான் சேர்த்துக்கிட்டது தான் என்னோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எழுதும்போது பார்த்தா நிறைய பிழை திருத்தங்கள்லாம் வரும். அந்த பிழை திருத்தங்கள் வந்து இப்போ அவ்வளவா வர்றதில்லைன்னு நினைக்கிறேன் நான். வரிகள் வந்து அப்படியே அழகா சீரு 2 அடி அடி சீர் அதெல்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு எழுதுற மாதிரி இருக்குது. எதுகை மோனையோட எழுதுற மாதிரி இப்ப கொஞ்சம் வந்திருக்கேன். இது என்னோட வளர்ச்சி.
1: ஓகே, உங்களுக்கு உங்க கவிதைகளா இருந்தாலும் சரி, இல்ல வேற யாராவது எழுதுனே, இப்ப நீ நான் முத்துக்குமாருடைய கவிதை சொன்னீங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது ஒருத்தருடைய கவிஞருடைய கவிதை எனக்கு எப்பவுமே மனசுக்குள்ள இருப்போம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
0: வேற மாற்று கருத்தே கிடையாது, கலைஞர் தான். அவரோட ஒவ்வொரு கவிதைகளும் அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளையே அப்படியே அந்த அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதை ஒன்றா சொல்லலாம், ரெண்டா சொல்லலாம், எல்லாத்தையுமே சொல்லவே முடியாது, மனப்பாடமெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு எளிமையான தமிழ், அந்த வயது முதிர்ந்த காலத்திலும் அந்த தமிழை கேட்க கேட்க நம்ம எங்கேயும் மறந்து போயிடுவோம். எப்பனாலும் கலைஞர் தான்.
1: ஓகே ஓகே, இந்த இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு அந்த சிறுகதையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னால் முடிஞ்சதை கொடுத்ததை நான் ஒரு சிறுகதையாக எழுதினேன் அப்படிங்கிறது ஒரு மிகவும் ஒரு எளிமையான ஒரு மனசு இல்லையா? அந்த எப்படி அந்த எளிமையை எல்லாருமே கற்றுக்கணும், அது எங்கிருந்து கற்றுக்கிட்டீங்க? அதுக்கு ஒரு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு ஒரு எங்கேயோ பார்த்துருப்போம் ஒரு எடுத்துக்காட்டா, அது எப்படி கற்றுக்கிட்டீங்க?
0: இல்லை அதை வந்து நம்ம ஒரு கவனம் தான். ஏதாவது ஒன்று ஒரு ஆழ்ந்து அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக அதை ஒரு கதையை நம்ம எழுதலாம். நம்மளே நம்ம மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் தினமும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியுமே ஒரு கவி ஒரு சிறுகதையை நம்ம சொல்லலாமே. நம்மளோட ஆழ்ந்த ஒரு நோக்கம் தான்.
1: ஓகே, அதை தான் நம்ம வந்து எழுதி
0: பட்டும் படாமலும் போகாமல் ஒரு ஆழ்ந்து பார்க்குறதா.
1: கண்டிப்பாக
0: பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், காரில் போகிறோம், ஒரு சிக்னலில் நிற்கிறோம், அந்த இடத்துல பார்க்குற ஒரு காட்சியை தான் நம்ம எழுதலாம்.
1: ஓகே, பொது

0: கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே தெரியுது, உங்களுடைய எழுத்துக்கள்ல இயற்கையாவே வந்து மனித உறவுகளும் உணர்வுகளும் சேர்ந்துதான் வந்து உங்களுக்கு அதுல ஒரு நெருப்பம் ஒரு நெருக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அது உங்களோட வாழ்க்கையோட எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி.
1: இல்ல, எப்பவுமே நமக்கு அடிபட்டாதான் மருந்து தேடுவோம். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம ஒரு ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அடிபடுறோம். அடிபடும்போது தான் அது வந்து ஒரு கவிதையாவோ கதையாவோ ஒரு கட்டுரையாவோ வருது.
0: ஓகே,
1: அதனால நம்ம எங்கே அடிபடுறோமோ, எங்கே நம்மளை தாழ்த்தப்படுறோமோ அந்த இடங்கள் தான் நமக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு ஆணி வேற இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே, சூப்பராக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கவிஞர் எழுத்தாளர் விஜி கல்யாணி. நிறைய விஷயங்கள், கவிதைகளை பத்தியும் சிறுகதைகளை பத்தியும் நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் இலக்கியத்திலையும் நெருக்கமாக அவங்க வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க?
2: நிறைய புத்தகம் படிக்கணும், அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ என்னோட வயசில் என்ன, அப்பாட்டையோ அம்மாட்டையோ அண்ணங்கிட்டையோ விவாதிக்கவே முடியாது. எதை கை காமிச்சாலும் அதை தான் சரின்னு நம்ம சொல்கிற அந்த காலங்களில் நாங்கள் இருந்தவங்களுக்கு, இப்போ நம்மளோட குழந்தைகள் வந்து நம்மகிட்டயே அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், பாட்டாகட்டும், இசையாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட விவாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவு இருக்குது. இந்த மொபைல்லையே போகாமல் நிறைய படிக்கலாம். நிறைய படிக்கிறதுக்கு நிறைய புத்தகம் இருக்குது. புத்தகத்தை படித்தாவே போதும். முத அந்த இந்த அலைபேசிங்கிறது நம்மளோட நவநாகரிகம் தான், அதில் எல்லா விஷயமும் தெரிய தான் செய்யுது. அதை கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுட்டு புத்தகம் படிக்கலாம். புத்தகம் படித்தாவே போதும், உங்களோட அறிவு இன்னுமே விரிவாகும், உங்களோட செயல் இன்னுமே சிறப்பாக இருக்குங்கிறது என்னோட கருத்து.
1: ஓகே ஓகே, சூப்பராக சொன்னீங்க. உங்களுடைய கனவு, இதை நான் எழுதணும்னு நினைக்கிறேன், இது வந்து நான் கனவாக இருக்கும். நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கனவுங்கிறது நம்ம மெய்ப்படணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி கனவில் எனக்கு இது இருக்குது, இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னுனா எதை சொல்லுவீங்க?
2: நான் ஆரண்ய விதி என்னோட கவிதை தொகுப்பு எழுதி முடித்ததுக்கப்புறம் அதிகமாக நான் படித்தது ராமன், லக்ஷ்மணன், சீதா அவங்கள தான் படித்தேன். கடைசி இறுதியில் பார்த்தீங்கன்னா ராவணனை ஒரு ரெண்டு அத்தியாயம் தான் படித்தேன். முதல்ல படித்ததே காட்டியும் அந்த ராவணனை யாருமே மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. அவரை பற்றி எதையாவது எழுதணும்னு என்னோட ஆதங்கம்.
1: ஓகே,
2: அது விரைவில் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து இன்னொன்று நான் சொல்கிறது என்னென்னா, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் கோவலனையும் கண்ணகியையும் மட்டுமே நமக்கு அதிகமாக தெரியும். ஆனால் இடையில் வந்து மாதவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க என்ன ஆனாங்க, அவங்களோட நிலைமை என்ன, அவங்கள பற்றி யாருமே வெளியே கொண்டு வரல. அதை பற்றியும் ஏதாவது எழுதலாமா அப்படிங்கிற ஒரு என்னோட மனத்தாங்கள். நான் அடுத்து அதை தான் எழுதலான்னு இருக்கேன். இந்த ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தரை, இல்லாட்டி ரெண்டு பேரையும் சேர்ந்தே எழுதலான்னு ஒரு முடிவில் இருக்கேம்மா.
1: சரி சரிங்க. இப்போ எழுத தொடங்கும், இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தது எப்படி நெருக்கமாக இருக்கலாம், நம்ம இந்த புத்தகத்துக்கு பக்கத்தில் எப்படி போகலாம், இதில் இலக்கியத்தில் எப்படி நம்ம ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நான் இல்லை, நான் இந்த எழுத்தாளர் ஆகணும், எழுத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை எழுதணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், ஒரு எப்படி அதை தொடங்கணும்னு அவங்களுக்கு தெரியாது, வார்த்தைகளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், எண்ணங்கள் எப்படி கொண்டு வரணும் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
2: நம்மளோட மூத்த எழுத்தாளர்கள் அவங்களோட புத்தகங்களை படிக்கலாம். சொற்களஞ்சியம் இருக்கிற மாதிரி நம்ம நிறைய எழுதி எழுதி பார்க்கலாம், அதுகளை பிழைகளை திருத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம். தமிழ் வழி பாடத்திட்டத்தில் இருக்கிற 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகத்தை படித்தாவே போதும். அதில் இருக்கிற ஒவ்வொரு நம்ம இந்த நிறுத்தற்குறி

0: முற்றுப்புள்ளி, ஆச்சரியக்குறி, அதெல்லாம் அதில் படித்தாவே போதும். நம்ம ஒரு தேர்வுக்காக மட்டுமே இல்லாமல், இப்போ ஒரு போட்டி தேர்வுக்காக கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து தான் ஆகணுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் படித்தாலுமே போய் தமிழ் வழி புத்தகத்தை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்மளோட புத்தகத்தில் இருக்குது. நான் ஒரு ஆசிரியையாக அதை ஒரு பெருமையாகவே சொல்லுவேன். நான் ரொம்ப ரொம்ப அழகாக தெளிவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நாங்களே எங்கள் வீட்டில் எங்களோட லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 1வகுப்புலேருந்து 12th வரை இருக்கிற புத்தகம் தமிழ் புத்தகம் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எழுதுகிற எங்களுக்கு நிறைய அது வந்து ஒரு உபயோகமாக இருக்குது. நீங்கள் அந்த புத்தகத்தை மட்டுமே படித்தா கூட போதும், ஓரளவுக்கு வந்து எழுதலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். கேட்டுட்ருக்கிற நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு,
0: எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் முத்துக்குமாரில் வந்து அம்மாவுக்காக ஒரு கவிதை, அவரோட கவிதைகளை படித்தேன். என்னோட பிடிச்ச கவிஞர் அவர். என்னோட அப்பாவுக்காக நான் ஒரு கவிதை ஒன்று, அவரோட கவிதைகள் தான், என்னோட சொந்த கவிதைகள் இல்லை, அவரோட கவிதைகள்.
1: அப்பாவுக்காக
0: என் அப்பா கல்யாணி அவருக்காக இந்த கவிதையை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அப்பா, உங்கள் உயிரின் ஒரு துளியிலிருந்து என் உலகம் தொடங்கியது. உங்கள் உயிரின் ஒரு துளியிலிருந்து என் உலகம் தொடங்கியது. இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீரில் சில துளிகளை, என் கண்ணீரில் சில துளிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன், உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். இந்த வரிக்காகவே எனக்கு வந்து முத்துக்குமாரை ரொம்ப பிடிச்சது. இது அப்பாவுக்காக நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்
1: கவிதை. நான் இங்கே இப்போ நீங்கள் கவிதை வாசிச்சனால எனக்கு இப்போ ஒன்று தோணுது, கவிதை எழுதுறது வந்து எழுதிடுவோம், அதை வந்து வாசிக்கும் போது அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. ஏன்னா உங்கள் கவிதையை நான் படிக்கலாம், ஆனால் நம்ம ஒரு கவிதையை படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த மேடையில் படிக்கும்போது அந்த ஒரு உணர்வு எப்படி இருக்குங்க மேம்?
0: அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதை எழுதுறது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். மடமடன்னு வார்த்தைகள் வந்துடும், வரிகள் வந்துடும். ஆனால் அதில் மேடையில் படிக்கும்போது ஒரு சின்ன விஷயந்தான் அதை மிகைப்படுத்தி சொல்கிறது, அந்த குரல் ஏற்றத்தாழ்வு, அந்த அழுத்தம், எந்தெந்த எழுத்துக்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்ல, அது கொடுக்கும்போது நம்மளோட கவிதை இன்னும் சிறப்பாக இருக்கும், அப்போ இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் என்னோட அனுபவம்.
1: ஓகே, ஸோ சூப்பராக சொன்னீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: இதையே திரும்ப சொல்றேன், நிறைய புத்தகம் படிங்க, நிறைய புத்தகம் படிங்க. பெயர் தெரியாதவங்க, ஊர் தெரியாதவங்க எழுதுறத கூட படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், சம்பாத்தியத்துல ஒரு 2-3 புத்தகம் வாங்குங்க, அது நம்மளோட சொத்துக்கள்ல கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும், அழியாத பொருள். புத்தகம் வாங்க, படிங்க, இதுதான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. நன்றி, வணக்கம்மா.
1: இவ்வளோ ஒரு உங்களுடைய இந்த பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்காக எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அழகாக கவிதை, கட்டுரை, சிறுகதை, அதை பற்றியெல்லாம் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் மேம்.
0: நன்றிம்மா.
1: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருந்தாங்க கவிஞர், எழுத்தாளர் விஜி கல்யாணி. நிறைய விஷயங்கள் பேசணும், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: ஒரு சில வருடங்களில் சராசரி மழையை விட உங்களுக்கு அதிக அளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க இப்போ பயிர் 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா மொத்த பரப்பளவையும் வந்து பயிர் செஞ்சுக்கலாம்.
0: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6 மணி. நாம் இணைந்திருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது.

பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பி. சுஷீலா பாடியது.

மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சரணமையப்பா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜி பாடியது.

பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசையில் தொடரும் பாடல் ஆடு புலியாட்டம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் அஞ்சலி பாடியது.

பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. கேட்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்

FM-இல் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றிரவு மணி 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் கால்நிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 9:15 மயிலரக நிகழ்ச்சியில் மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை டிபி முத்துலட்சுமி. 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் குளோரியஸ் 80s பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மற்ற மாவட்ட நேயர்கள் மற்றும் பங்கு பெற்று இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நாளை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை மணி 6:10 காலை தென்றல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை பகுதியில் கருத்து விளக்கம் வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள். 8:50 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நண்பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் எக்விட்டாஸ் குருகுல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பகுதியில் சட்ட படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் வழக்கறிஞர் பி பன்னீர்செல்வம் அவர்கள். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து தகவல்களை தருகிறார் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விக்னேஸ்வரி அவர்கள். 9:15 இரவு மயிலரகு திரைப்பட விமர்சனம் கேட்கலாம். திரைப்படம் ரோஜாவின் ராஜா, நடிகர்கள் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, இயக்குனர் கே விஜயன் அவர்கள். 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். நேர்களே, இனிமையான பாடல்களும் கலர்ஃபுல்லான நிகழ்ச்சிகளும் நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் உங்களுக்கு வழக்கமாக தந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகளை தவறாம கேட்டு ரசிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். 6:40 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். முன்னதாக கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள்.

0: Rainbow, please stand by for the news.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேக நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேக்காவிற்கு ஆதரவளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாவேக்கா அரசமைக்க ஆதரவளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக்காவிற்கு வாய்ப்பளித்து மக்கள்

0: முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேக மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேகாவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேகாவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேகாவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைக்காலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ முருகன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 தேதி வரை

0: தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னல் கரை எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 40 மணி. நாம் இணைந்திருப்பது நேரம் 6:40. நாம் இணைந்திருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் மோகம், 30 வருஷம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது. இசை விஜயபாஸ்கர், பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

கேட்கலாம் வெதர் அப்டேட். நம்ம கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியிருக்கு. திருப்பூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் ஈரோடு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் வெப்ப பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வெதர் அப்டேட் கேட்டோம்.

பொன்மாலை பொழுதில் கேட்டு ரசித்த பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பி எஸ் சசிரேகா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். கோயம்புத்தூர்ல டிராபிக் எப்படி அப்டேட் எப்படி இருக்குன்னு கேட்க போறோம். அவினாஷி ரோடு, லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீளமேடு ஹோப்ஸ் வரைக்குமே ஸ்லோ மூவிங் டிராபிக்கும், பஸ் ஸ்டாண்ட் பகுதியான காந்திபுரம், உக்கடம், ராஜா ஸ்ட்ரீட்ஸ், ப்ரூக்ஸ் ரோடு, இது எப்பவும் போல டிராபிக் அதிகமாக தான் இருக்கு. ஸோ டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க.

கேட்டு ரசித்த பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். இது பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் இரு நிலவுகள் திரைப்படத்திலிருந்து ராஜன் நாகேந்திரா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், தனி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 23rd விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர், ORS கரைசல் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர் என மொத்தம் 2000+ பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருவாய்த்துறை, கல்வித்துறை என வாக்குப்பதிவு பணிகளில் 5984 ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன்படி அரக்கோணம் தனி தொகுதியில் 90.12%, சோளிங்கர் தொகுதியில் 89.84%, ராணிப்பேட்டை தொகுதியில் 88.51%, ஆற்காடு தொகுதியில் 91.03% வாக்குகள் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 89.9% வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது சுமார் 77.63% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 89.9% வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். பின்பு அவற்றை

0: வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி சீல் வைத்தனர். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுவரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக வைக்க தேவையான வசதிகளும் அதனை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 சுழற்சி முறையில் காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. மே 4 தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணியில் 5000 வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் 675 போலீசாரும் 30 மத்திய தொழில்படை வீரர்களும் தனித்தனியே 3 பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதிகளில் 21 சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 25 ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 22 ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 23 வாக்குகள் எண்ணப்பெற்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணுவதற்காக தலா 14 தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாகிரா, டாக்டர் கபில், காந்திராஜ் ஆகிய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் எஸ்எம் சுகுமார் 41,762 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் தாகிரா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்திக்கு எதிராக போட்டியிட்டு 5,872 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். இதன் மூலம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அந்தந்த வேட்பாளர்கள் பெற்று கொண்டனர். இந்த வெற்றியால் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளம் முழங்க ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆ

ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000 மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும்

0: 7 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக் தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட்கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 7:25 நிமிடம்

முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடைக்காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காரமடை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1653 ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-27 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய

சமையல் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்புச் சங்கிலி தொகுப்பு, அதாவது வேல்யூ செயின் கிளஸ்டர் மற்றும் வட்டார செயல் விளக்க திடல் அமைக்க 99.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே பிரதான நோக்கமாகும். இம்மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4500 ரூபாய் மதிப்பிலான

0: விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே பிரதான நோக்கமாகும். இம்மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடலை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்ட சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோ டெர்மா வீரிடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. எனவே கூறப்பட்ட வட்டாரங்களில் உள்ள நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி மதிப்புச் சங்கிலி தொகுப்பிலும் வட்டார செயல் விளக்க திடல்களிலுக்கும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம் ஒரு குவிண்டலுக்கானது தனிவிரலி 15,099 ரூபாய், குறைந்தபட்சம் 11,539 ரூபாய். தனிக்கிழங்கு 13,811 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலை 10,455 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம் ஒரு கிலோவிற்கானது மல்லிகை 340-600, முல்லை 152-180, காக்கடா 325, செண்டு 10 ரூபாயிலிருந்து 70 ரூபாய், கோழிக்கொண்டை 20 ரூபாயிலிருந்து 120 ரூபாய், ஜாதி முல்லை 600 ரூபாய், கனகாம்பரம் 600 ரூபாயிலிருந்து 950 ரூபாய், அரளி 190 ரூபாய், துளசி 50 ரூபாய், செவந்தி 220 ரூபாய். சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம் ஒரு படிக்கானது மல்லிகை 85-150 ரூபாய், முல்லை 38-45 ரூபாய், காக்கடா 65 ரூபாய், ஜாதி முல்லை 120 ரூபாய். சம்பங்கி விலை நிலவரம் சத்தியமங்கலத்தில் 25 ரூபாய், நிலக்கோட்டையில் 12 ரூபாய், சேலத்தில் 30 ரூபாய். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேல் உள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி ஹெக்ஸகோனாசோல் 200 மில்லி தண்ணீருடன் கலந்து தெளித்தவும். இவை வேளாண் அறிவுரைகள் சில. நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இனி தொடர்வது ஏறும் ஊரும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எல் நினோவும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எல்நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் பத்தி நேற்றைய நிகழ்ச்சியில நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள். நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வுகள்னால நமக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுது மேடம்?
2: இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பருவகாலம் இருக்கும். பொதுவாக சொல்லணும்னா நமக்கு வந்து தென்மேற்கு பருவகாலம், வடகிழக்கு பருவகாலம், 2 பருவகாலம் இருக்கும். அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவகாலம் அல்லது தென்மேற்கு பருவமழை தான் மிக மிக முக்கியமாக கருதப்படுறது. இப்போ இந்த எல்நினோ நிகழ்வு காலங்களில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிக அளவு வறட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்நினோ வருடங்கள் எல்லாமே வறட்சி வாய்ந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்ற கூற்று இல்லை. ஆனால் ஒரு 50% மேல எந்த வருடங்கள்லாம் எல்லினோ வந்திருக்கோ அந்த வருடங்களுக்கெல்லாம் வந்து சராசரி மழையை விட குறைந்தபட்ச மழை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து 80% மேலே இருக்கு. அதனால உங்களுக்கு எந்தெந்த வருடங்கள்லாம் எல்லினோ நிகழ்வுகள் இருக்கோ அந்த வருடங்களில் நம்மளுடைய சராசரி மழையில வந்து குறையறதுக்கான வாய்ப்பு 70-80% இருக்கு. இந்த காலங்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடலில் வெப்பம் அதிகரிக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்படி அதிகரிக்கும் போது இயல்பாகவே என்ன நடந்துட்டு

0: இருக்கும்னா நமக்கு வாணிப காற்று தான் வந்து நம்மளுடைய பருவ காலத்தையும் நிர்ணயிக்கும். வாணிப காற்றுல திசை மாற்றம் ஏற்படும். அதனால என்ன ஆகும்னா நமக்கு எல்னியோ காலங்கள்ல பெரு அல்லது தென் அமெரிக்கால அதிக மழை கிடைக்கும். அதுவே வந்து நம்ம இந்தியா பக்கம் வரும்போது அந்த பருவமழையில இது வேறுபாட்டை உருவாக்கி நமக்கு வந்து மழையளவை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு.
1: அதே லானினா காலத்துல மேடம்
0: அத தலைகீழ் தான். லானினா நிகழ்வுன்னு வரும்போது நமக்கு இந்தியாவில வந்து அது நம்மளுடைய சராசரி மழையளவை விட அதிக அளவு மழை பெறுவதற்கான சாத்தியக்கூறும் வாய்ப்புகளும் அதிகம். இதுல என்னன்னா நம்ம வந்து கண்டிப்பா எல்லினோ இருந்ததுன்னா அந்த வருஷம் வந்து வறட்சி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா லானினானா அந்த வருஷம் வந்து வெள்ளம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா எல்லினோ காலங்கள்ல சராசரி மழையளவை விட குறைவான மழை பெறுவதற்கான சாத்தியம் வந்து 80% மேல இருக்கு. அதே லானினா நிகழ்வுகள் வரும்போது நம்ம சராசரி மழையளவை விட அதிக அளவு மழை பெறுவதற்கான சாத்தியக்கூறு வந்து 80% மேல இருக்கு.
1: இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து எந்த மாதிரி அளவீடுல செய்யறாங்க மேடம்?
0: எல்லா நம்மளுடைய இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நமக்கு எப்பயுமே நம்மளுடைய வானிலையில பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்புலையும் சரி கடல் வழியிலையும் சரி நம்ம பூமத்திய ரேகையிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் உயரத்திலையும் வந்து நம்ம வந்து ஆய்வுக்கூடங்கள் வச்சிருப்பாங்க. நிலப்பரப்புல வந்து நமக்கு வானிலை ஆய்வுக்கூடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வெப்பநிலை எப்படி இருக்குது, மழை எப்படி பெஞ்சிருக்குது, அல்லது உங்களுக்கு வந்து சூரிய ஒளி எப்படி கிடைச்சிருக்கு, இது மாதிரி எல்லாம் பதிவிடுவாங்க. அதுவே வந்து நம்மளுடைய கடல் பரப்புல வந்து கப்பல்கள் துணை கொண்டு அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல பாய்ஸ் அல்லது மூர்ஸ் இது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த கப்பல்கள் மூலியமா நம்ம வந்து உள்ளுக்குள்ள கடலுடைய வெப்பநிலை எப்படி இருக்கு, அதனுடைய மாற்றங்கள் எப்படி நிகழது அப்படின்றத வந்து கணிப்பாங்க. இப்ப வந்து நமக்கு சேட்டலைட் மூலமாவும் இதை வந்து கண்காணிக்கிறாங்க. அப்புறம் முன்னாடியே சொன்னது போல நேஷன் ஓஷியானிக் அட்மாஸ்பிரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு குரூப் வந்து இதை கண்டினியூவஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது எப்போல்லாம் வந்து இந்த கடலில் வந்து வெப்பநிலை அதிகரிக்குது, அது வந்து எல்னியோவாக மாறுதா அல்லது லானினாவாக மாறுதா அப்படின்றத வந்து நிர்ணயிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
1: சரிங்க மேடம், இப்போ இந்த நிகழ்வுகள் வந்து இந்தியாவை தவிர வேற எங்கெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்துது மேடம்?
0: இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா போலவே ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவில் வந்து கடும் வறட்சியை உருவாக்கும். மேலும் அந்த பகுதிகளில் வந்து காட்டுத்தீ வருவதற்கான வாய்ப்பும் வந்து எல்னியோ காலங்களில் அதிகம்.
1: அதிக வெப்பத்தினால
0: அதுவே வந்து தென் அமெரிக்காவில் வந்து கடும் வெள்ளம் நிகழ்வுகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தென் ஆப்பிரிக்காவில் வறட்சியும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து மழைப்பொழிவும் வரதுக்கான இது எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான். இதெல்லாம் வந்து அதிக அளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
1: இப்போ எல்னியோ நிகழ்வை பற்றி சொன்னீங்க மேடம், இந்த நிகழ்வுகளால் வேளாண்மையில் ஏதாவது நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்படுமா மேடம்?
0: நிச்சயமா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தான் பிரதானமான ஒன்று. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காரிஃப் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூன் மாதம் தொடங்கி அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களில் வந்து பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு உங்களுக்கு வந்து எல்னியோ நிகழ்வப்போ அது குறிப்பாக ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் எல்னியோவோட தாக்கம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு பருவமழை பெரியதளவு பாதிக்கும். மழை பாதிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து நிச்சயமாக பாதிப்படையும். இதில் குறிப்பாக கடந்த 2023 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிக பரப்பளவுள்ள வறட்சி ஏற்பட்டு நெல் பயிர் வகை பயிர்கள் கரும்பு போன்ற பயிர்களில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க.
1: அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதா நமக்கு அதிக மழையளவு கிடைக்கக்கூடிய பருவ மழை இல்லைங்களா மேடம்?
0: இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
1: அப்போ அதுல மாற்றங்கள் வரும்போது கண்டிப்பா அதுல மழை குறைவா இருக்கும்போது வேளாண்மை கண்டிப்பா
0: எல்லாத்திலையுமே வந்து நமக்கு பாதிப்பாதிக்கம் இருக்குது.
1: சரிங்க மேடம், இப்போ இந்த எல்னியோ லானினா நிகழ்வுகள் மாதிரி வேற ஏதாவது நிகழ்வுகள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பருவ காலத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துதுங்களா மேடம்?
0: நிச்சயமா, இது மட்டும் இல்லை, நமக்கு எல்னியோ லானினோ மட்டும் இல்லாமல் வேறு சில குறியீடுகளும் வந்து நம்மளுடைய பருவ காலங்களை பாதிக்குது. அதில் ஒன்று வந்து இந்தியன் ஓஷன் டைபோல், தமிழில் வந்து இந்திய பெருங்கடல் இருமுனைன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரேபிய கடலுக்கும் கிழக்கு இந்தோனேஷியால் அருகில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல், நம்மளுடைய இந்திய பெருங்கடல் நிகழக்கூடிய வெப்பநிலை வேறுபாடை தான் வந்து இதை குறிக்குது. அரேபிய கடலில் வந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலுக்கு உள்ள வெப்பநிலையை தான் இதை வந்து இந்திய பெருங்கடல் இருமுனைன்றதை குறிக்கும். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நேர்மறை இருமுனையா இருந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு நல்ல பருவமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் அப்படின்றது வந்து தமிழ்ல மேடன் ஜூலியன் அலைவுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு குறுகிய காலம் தான் இருக்கும், 30-60 நாட்கள் வரைக்கும் தான் இதனுடைய லைஃப் சைக்கிளே இருக்கும். இது என்ன பாத்தீங்கன்னா நம்ம பூமத்திய ரேகையை சுத்தி கிழக்கு நோக்கி நகரக்கூடிய மேக கூட்டங்கள்னால வரக்கூடிய மழை பொழிவு. இது

0: வந்து ஆக்டிவாக இருக்கும்போது நமக்கு நல்ல மழை கிடைக்கும் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இன்னும் சயின்ஸாக சொல்லணும்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த குறியீட்டு எண்களுக்குள்ளே விலகும் போது நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுவே மாறி இருக்கும்போது மழை அளவு குறையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது.
1: சரிங்க மேடம், இப்போ தமிழ்நாட்டில் எந்த பருவமழை ரொம்ப பயனுள்ளது, அதில் இந்த நிகழ்வுகள் தாக்கம் எப்படி இருக்கும்?
0: நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற இந்திய பகுதியிலேருந்து நம்ம தனித்துவமாக தெரிவோம். ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையுடைய தாக்கம் அதிகம் இருக்காது. நமக்கு வந்து வடகிழக்கு பருவ காற்று தான் மிக மிக முக்கியமான பருவகாலமாக கருதப்படுது. ஏன்னா நாம் வந்து மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கோம். நமக்கு வந்து அந்த கேரளாவை ஒட்டி போகக்கூடிய அந்த மேற்கத்திய தொடர்ச்சி மலை அது இருக்கிறதுனால நமக்கு வந்து தென்மேற்கு பருவகாலங்களில் மழை வந்து நமக்கு பெரிதளவில் கிடைக்கிறதில்ல. அதுவே வடகிழக்கு காலங்களில் வந்து அதிகளவு மழைப்பொழிவு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் உள்ள இடத்துல நம்ம இருக்கிறோம். இதில் நம்ம இந்த நிகழ்வுகள் சொன்னோம் இல்லைங்களா, நம்மளுடைய எல்னினோ லானினா நிகழ்வுகள், அந்த எல்னினோவிலே வந்து வகைப்பாடுகள் இருக்குது. அந்த வகைப்பாடுகளை பொறுத்து நம்மளுடைய வடகிழக்கு பருவ மலையில் வந்து அதனுடைய வீரியத்தன்மை இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2000 2025 ஆண்டுகள் எடுக்கும்போது நம்ம இந்த எல்னினோ வகைப்பாடுகளில் வந்து நமக்கு வலுவற்ற எல்னினோ, சுமாரான எல்னினோ, வலுவுற்ற எல்னினோ, அதி வலுவுற்ற எல்னினோன்னு 4 வகைகளை பிரிச்சுக்கலாம். அதில் வலுவற்ற எல்னினோ ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் நிகழ்ந்திருக்குது. சுமாரான எல்னினோ வந்து 2 ஆண்டுகள், 2002 மற்றும் 2003, 2009 மற்றும் 2010. அப்புறம் வலுவுற்ற எல்னினோ வந்து 2023-24 அதி வலுவுற்ற எல்னினோ ஆண்டு வந்து 2015 மற்றும் 2016 நிகழ்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வகைப்பாடுகள்லையுமே கிடைக்கக்கூடிய எல்னினோ ஆண்டுகளில் நமக்கு வடகிழக்கு பருவ காலங்களில் வந்து சராசரி மழையளவை விட அதிகளவு மழை கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு சில காலங்களில் வந்து இந்த எல்னினோ ஆண்டுகள்லையும் நமக்கு வந்து குறைவான மழை வந்ததும் உண்டு. ஏன்னா நம் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய பருவ காற்றை வந்து ஒரு இந்த நிகழ்வு மட்டும் நிர்ணயிக்காது, மட்டும் இருக்கக்கூடிய பிற நிகழ்வுகளும் சேர்ந்து வரும்போது ஒரு சில சமயங்களில் ஒன்றை விட ஒன்று அதிகளவு அதை தாண்டி இருக்கும்போது நமக்கு மழைப்பொழிவுகளில் வித்தியாசங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
1: ஒரு பாடலை அடுத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் எல்நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து நம்மிடையே கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள். மேடம், இப்போ எப்படி இருக்கு மேடம், இந்த சூழல் இப்போ எப்படி இருக்கு?
1: இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 2025 மார்ச்லேருந்து மே வரைக்கும் லானினா நிகழ்விலிருந்து சமநிலைக்கு உரிய காலமாக மாறியது. அதுவே இடையிடையே வந்து வலுவற்ற லானினா நிகழ்வு மீண்டும் முடிந்து மீண்டும் சமநிலைத்தன்மைக்கு வந்துள்ளது. 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரை வலுவற்ற லானினா நிலையிலிருந்து தொடங்கி அடுத்து வரும் காலங்களான மேலிருந்து ஆகஸ்ட் வரும் காலங்களில் எல்நினோ சமநிலைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகளவு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஆய்வு மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த 2020-25 தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சராசரி மலையளவு வந்து 440 மில்லிமீட்டர். அதில் 2020 முதல் 2025 வரை சராசரியிலிருந்து அதிகளவு மழை வந்து கிடைக்கப்பெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்ம குறிப்பாக இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா எல்நினோ அதிகம் இருந்தது. அதுவே 2023 பார்த்திங்கன்னா எல்நினோ ஆண்டாகவே இருந்தது. அப்போது பார்த்தோம்னா நம்மளுடைய தென் தமிழகம், குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரே நாளில் வந்து 300 மில்லிமீட்டருக்கும் மேலே மழைப்பொழிவு பதிவானது. அது மட்டும் இல்லாமல் தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் எல்லாமே ஒரு நாளில் 100 மில்லிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டுறது. அப்போ இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வலுவான எல்நினோ நிகழ்வுகள் காலங்களில் கண்டிப்பாக பதிவாகக்கூடிய ஒரு சான்றாகவும் நமக்கு அமையுது.
0: சரிங்க மேடம், இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இது பற்றிய ஆராய்ச்சி எப்படி நடக்குது மேடம், அதை பற்றியும் சொல்லுங்களேன்.
1: நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பயிர் மேலாண்மை இயக்ககத்தின் கீழ் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவகாலங்களில் நமக்கு பருவகால முன்னறிவிப்பானது, உதாரணமாக பார்த்தோம்னா தென்மேற்கு பருவகாலத்துக்கு மே மாத இறுதியில் வந்து நம்ம பருவகால முன்னறிவிப்பு கொடுத்துட்ருக்கோம். அதுவே வந்து வடகிழக்கு பருவகாலத்துக்கு வந்து செப்டம்பர் மாத இறுதியில் வந்து முன்னறிவிப்பு கொடுத்துட்ருக்கோம்.

0: இதனுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆராய்ச்சி மையம் வந்து உருவான காலத்திலிருந்து டாக்டர் டி என் பாலசுப்ரமணியம் சாரை தொடர்ந்து டாக்டர் வி கீதா லட்சுமி நம்மளுடைய ஃபார்மர் வைஸ் சான்சலர் மேடம், இவங்க எல்லாமே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாக வந்து எவ்வளவு மழை அளவு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து ஆஸ்திரேலிய ரெயின்மேன் அப்படின்ற மென்பொருள் மூலயமா நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமுமே இரண்டு காலங்களையும் கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம கடந்த இப்போ 10 வருஷமாக 2015 ஆண்டுலேருந்து 25 ஆண்டு வரை இப்போ நாம் கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் சராசரியாக நம்ம கொடுத்த முன்னறிவிப்பிலிருந்து வடகிழக்கு பருவ காலங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய முன்னறிவிப்பானது ஒரு 80% வரைக்கும், நாம் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்ட மலையளவும் கிடைக்கப்பெற்ற மலையளவும் வந்து 80% வரைக்கும் ஒத்து போயிட்டு இருந்திருக்கு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவகாலம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60%-70% வந்து நம்மளுடைய முன்னறிவிப்பும் கிடைக்கப்பெற்ற மலையளவும் ஒட்டிய அளவே வந்து கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவ காலம் தான் மிகவும் முக்கியமான காலம். நம்மளுடைய விவசாய பெருமக்கள் வந்து அந்த காலங்களில் பெறப்படும் மழையை தான் பெரிதாக நம்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமான பகுதியே வந்து நம்மளுடைய வடகிழக்கு பருவ காலம் தான். அப்போ இந்த காலங்களில் கிடைக்கக்கூடிய முன்னறிவிப்பு, அதை தொடர்ந்து அதில் செய்யக்கூடிய வழிமுறைகள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு வருஷம் பருவகாலம்ன்றது ஒரு 3 மாதத்திலிருக்கு அல்லது 4 மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு. அந்த வருஷம் நமக்கு வந்து சராசரி மழை அளவை விட குறைந்த மழை அளவு தான் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு விவசாய பெருமக்கள் அவர்களிடத்தே வந்து ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்குது அப்படின்னா, நாம் அந்த வருஷம் வந்து சராசரி மழை அளவை விட குறைந்து நம்ம வந்து முன்னறிவிப்பு கொடுத்துருந்தோம்னா, அதில் வந்து அவங்களுடைய நிலத்தை 1 ஏக்கருக்கு அல்லது 2 ஏக்கருக்கு மட்டுமே பயிருக்கு உபயோகமாக எடுத்துக்கிட்டு மீதி 1 ஏக்கரை வந்து பயிர் பண்ணாமல் விடும்போது அவங்களுக்கு அந்த குறைந்த நிலங்களில் போதுமான அளவுக்கான பயிர்களை செய்யறதுக்கு முடியும். இது மாதிரியான தகவல்களும் நம்ம சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். அதுவே வந்து ஒரு சில வருடங்களில் சராசரி மழையை விட உங்களுக்கு அதிகளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க இப்போ பயிர் 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா மொத்த பரப்பளவையும் வந்து பயிர் செஞ்சுக்கலாம். அதே போல் நமக்கு குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்கள் அல்லது அதிக நீர் தேவையுள்ள பயிர்களும் இருக்குது. ஸோ அதனால் நாம் கொடுக்கக்கூடிய பருவத்துக்கு ஏற்ற முன்னறிவிப்புக்கு ஏற்ற மாதிரி அதிக நீர் தேவையுள்ள பயிர்களையும் தேர்வு செஞ்சுக்கலாம் அல்லது குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களையும் தேர்வு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறு விதமான விதைகள், அதாவது எல்லாத்தையும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய விதைகள் மற்றுமல்லாமல் வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய நெற்பயிர்கள், இதெல்லாமுமே வந்து நிறையா நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான முன்னறிவிப்புகளோடு சேர்த்து விவசாய பெருமக்கள் அந்தந்த யுக்திகளை தேவையான மாதிரி பயன்படுத்திக்கிறதும் வந்து ஒரு மிக சிறந்த தகவல்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேளாண் கால்நிலை ஆராய்ச்சி மையத்தில் நம்ம வந்து இந்த பருவகால முன்னறிப்பு மட்டும் இல்லாமல் மத்திய கால முன்னறிப்பு வந்து 6 விதமான வானிலை காரணிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த 6 நாட்கள் முன்னோடியாக கொடுத்துட்ருக்காங்க. அதையும் வந்து இடையிடையே இந்த பருவகால முன்னறிப்போடு சேர்த்து இடையில வந்து அந்த மத்திய கால வானிலை முன்னறிப்பையும் அவங்க சேர்த்து செயல்படுத்தும் போது முழுமையாக அவங்க ஒரு பயிர் காலத்துக்கு முழுவதும் வந்து அவங்களுடைய
1: திட்டமிட்டு
0: செயல்படுத்த முடியும். இந்த மாதிரியான பருவகால முன்னறிவிப்பு மற்றும் மத்திய கால முன்னறிவிப்பு கொடுப்பதன் மூலமா இந்த ஆராய்ச்சிகள் அனைத்தும் வந்து விவசாய பெருமக்களுக்கு பெரிதளவு உதவியாக இருக்கிறது.
1: மிக்க நன்றி மேடம், நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: மிக்க நன்றி.
1: இதுவரைக்கும் எல்நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் அப்படிங்கிறதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது இந்தியாவில், தமிழ்நாட்டில், பருவ காலத்தில், மழையில, விவசாயத்தில், விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுரைகள் கொடுக்குறாங்க, இதில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் பங்கு என்ன, என்ன மாதிரியான உதவிகள் விவசாயிகளுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ்ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
2: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில்

அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து இந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்தை அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது என்பது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது, இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறியாடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து

0: கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.
1: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால். ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகாவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார்.

0: செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்ரோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Senior BJP leader Shivendu Adhikari will be the new chief minister of West Bengal. BJP legislature party in the state elected him the leader in a meeting held in Kolkata today, paving the way for him to become the first BJP chief minister of the state. Addressing media, Union Home Minister Amit Shah said, Mr. Adhikari's name was proposed at the meeting and since no other nomination was received, his name was finalized.
2: अभी कुछ दिन पहले ही चुनाव की
3: The election process was completed just a few days ago. Around 8 proposals and supporting nominations were received and all of them were in favor of the same name. Sufficient time was also given for any other nomination but no second name was proposed. Therefore, as the central observer, I declare Shivendu Adhikari as the elected leader of the West Bengal Legislative Party.
2: विधान मंडल दल के नेता के रूप में निर्वाचित घोषित करता हूं.
1: Tomorrow morning, the oath-taking ceremony of the government will be held at the Brigade Parade Ground. Prime Minister Narendra Modi, along with a host of union ministers and several chief ministers from BJP-ruled states, will attend the ceremony. As the ceremony is being held on the occasion of Rabindra Jayanti, cultural performances will also form part of the program. In Tamil Nadu, the new entrant to electoral politics in the state, the Tamaraga Vetri Karagam or TVK, led by its founder C. Joseph Vijay, is all set to form the government tomorrow. 51-year-old leader met state governor Vishwanath Arlekar for the third time today and staked a claim to form the government. After 2 days of hectic parleys, the party received letters of support from the Congress, CPI, CPIM, VCK and IUML. VCK is likely to present the letter of support tomorrow. Supreme Court today expressed concern over the rising drug menace in Punjab. The Apex Court called for a fundamental shift in how the state tackles narcotics, saying that the situation is alarming. A bench comprised

ரசித்த பாடல் மனோ கே சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் கவிதை பாடும் மலைகள் திரைப்படத்திற்காக. அருண்மொழி கே சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன்.

தகது தருகிறதும் தருகிட தகது விதி தகு தருகிறதும் தகுதி தகுதி தகுதி.

இதம் ரிதம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசித்த அந்த அழகான பாடல் வருஷம் 16 திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நேர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இதம் ரிதம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இசையமைத்து பாடியது இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

நள்ளிரவு 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை டிபி முத்துலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் தங்கமகன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் புலமைப்பித்தன். பாடலிதோ

இதம் ரிதம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அந்த அழகான பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியது, எழுதி இசையமைத்தது இளையராஜா. நேர்களே, நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற இருக்குது. நிகழ்ச்சியை தவறாம கேட்டு ரசிங்க. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்த அழகான இனிமையான பாடல் நாயகன் திரைப்படத்திற்காக, எழுதி இசையமைத்து பாடியது இளையராஜா.

நேர்களே, நாளை மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பகுதியில் சட்டப்படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும். நேரலையில் வழிகாட்டுகிறார் வழக்கறிஞர் பி பன்னீர்செல்வம் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.

இதம் ரிதம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அந்த இனிமையான பாடல் டௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. நேர்களை நாளை இரவு மணி 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து தகவல்களை தருகிறார் பவானி சாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். விக்னேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

0: காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: இதம் ரதம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த இனிமையான பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக. கே ஜே யேசுதாஸ் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிர்களின் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மட்டுகள் நிகழ்ச்சியில். குளோரியஸ் 80 சாங்ஸ் கேட்டு ரசிக்கக்கூடிய நேயர்கள், இன்றைக்கு மற்ற பகுதியை சேர்ந்த, மற்ற மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் மட்டும் அழைத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

பச்சை விளக்கு படத்திலிருந்து பி சுஷீலா பாடியதை கேட்டோம். திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிலையத்திலிருந்து.

பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். இடம்பெற்ற படம் காவிய தலைவி. நேரம் இப்போது 9:31 ஆகிறது. திரைக்காணத்தை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள்.

காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியதை கேட்டோம். மன்னிக்கவும்,

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போற நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். எஸ், லிசனர்ஸ் சாய்ஸ். நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 04222312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால யாரெல்லாம் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்து அதாவது தூரத்து மாவட்டங்கள்ல இருந்து கூப்பிடுற நேயர்களும், நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களும் இன்னைக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை 1980 to 1992 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள் இருந்து கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில உங்க கூட நான் போசியா. நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கொடையோடு ராஜதானி கோட்டை எம் சித்தன்.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: அங்க தேப்பன் பிரபா இருந்து வாசமுள்ள பாண்டியரே.
0: இதோ வந்த பாடல்.

நேயர்கள் உங்களுக்கு உங்களுடைய பெயர்களை மாற்றி சொன்னீங்கன்னா எப்படி நாங்கள் வந்து நம்ப முடியும்? இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? இனி வரக்கூடிய நேயர்கள் பெயரை மாற்றி சொல்லாமல் எங்கிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி உண்மையான பெயரை சொல்லி பாடல்களை கேளுங்க. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பேரை மாத்தி சொல்ற நேயர்கள் யாராவது உங்களுக்கு லைன்ல வர தெரிஞ்சது அப்படின்னா, நேயர்களும் எங்களுக்கு மெசேஜ் மூலமா உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை சொல்லலாம். யாரும் உங்களுடைய பேரை மாத்தி சொல்லாதீங்க. அது வந்து ஒரு நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டிலே நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. உங்களுடைய ஒரிஜினல் பேரையும் முறையும் சொல்லி பாடல் கேளுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: தனிக்காட்டு ராஜா படத்துல சந்தன காட்டியை கொடுத்துருங்க.
1: இதோ அந்த பாடல்.
2: நன்றி நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி 1980 to 1992 வரைக்கும் வந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் மெலடி மெட்டுக்கள்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் அலிநகரத்திலிருந்து எஸ் மகாதேவன்.
0: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
1: வெற்றிலா படத்துல இருந்து பூங்காற்று.
0: இதோ அந்த பாடல்.

0: 10:19 மெலடி மெட்டுக்கள் கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம். மெலடி மெட்டுக்கள்,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கொடைக்கல் அட்டுவாம்பட்டி தங்கவேலு பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: எண்ணூறு தோழன் படத்துல இருந்து குயில் குப்பம்,
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார்?
1: அம்புஜம் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: பூமை வழியை பார்த்தா கண்மணி காரணம் சொல்லி அந்த பாடல்.
0: இதோ அந்த பாடல்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம்.
2: இரவு நேரத்துல இடைக்காலல் பாடல் என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டத்துல இருந்து பீமராஜம்மா.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: படம் வந்து முதல் மரியாதை. அந்த படத்திலிருந்து அந்த நிலாவை தான் கையில் பிடிச்சிருந்த ஒரு அற்புதமான பாடல் இரவு நேரத்துல அனைவருக்கும்.
1: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம், யார் பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்புத்தெரு கே.சுப்பிரமணியன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் தர்மதுரை பாடல் சந்தைக்கு வந்த கிளி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். பத்து மணி 41 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மெட்டுக்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு மெலடி மெட்டுக்கள் ஃப்ரைடே அப்படிங்கறனால வெளியூர்ல இருந்து, அதாவது தூரத்து மாவட்டங்கள்ல இருந்து கூப்பிடுற நேர்களும், நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலயமா கூப்பிடுற நேர்கள் மட்டும் கால் பண்ணுங்க. நீங்க கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து அவங்களுக்கும் லைன் கிடைக்காம போயிடும். அப்ப யாருனாலையுமே பேச முடியாது இல்லையா. அதனால கண்டிப்பா தூரத்து மாவட்டங்கள்ல இருக்க நேர்களும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலயமா கேட்குற நேர்கள் கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செல்வராஜ் சேலம்லேருந்து.

0: மெலடி மெட்டுக்கல்ல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம் மெலடி மெட்டுக்கல்.
1: இரவு வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீநகர் ராஜேஷ்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: நம்ம வந்து எங்க ஒரு காவக்காரன் அரும்பாகி மிட்டாயும்.
0: இதோ அந்த பாடல்.
1: வாய்ப்பு, நன்றி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கல்ல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைவு அழைப்பாளர் யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு நம்ம மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில யாரெல்லாம் வந்து கால் பண்ணி பாடல்களை கேட்டாங்களோ நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் அரங்க லா வள்ளியப்பன் அவர்கள். தொடர்ந்து காலை தென்றலில் SP பாலசுப்ரமணியம், ஜிக்கி, MSM ஃபாரூக், சுதா ரகுநாதன், கே வீரமணி குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூரில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 7:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைபால் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 12:50 பூந்தென்றல். 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று. 2:15 திரை இசை. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இக்விட்டஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை மாணவர்கள் பங்கு பெறும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. 3:02 டீ டைம். மாலை 4:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் சட்ட படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் வழக்கறிஞர் பி பன்னீர்செல்வம் அவர்கள். 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. திருமலை தென்குமரி, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, கங்கா கௌரி, பக்தராவணா, சரஸ்வதி சபதம், ஆடிவெள்ளி, வாழ்த்துங்கள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து தகவல்களை தருகிறார் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விக்னேஸ்வரி அவர்கள். 8:05 இதமிருதம். 9:15 மயிலிறகில் திரைப்பட விமர்சனம். படம் ரோஜாவின் ராஜா. நடிகர்கள் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ. இயக்குனர் கே விஜயன். 10:00 மெலடி மெட்டுக்கள். 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலமில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சி.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை 999 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:53 தொடங்கிட கேட்கலாம். நேரம் 11:00. நள்ளிரவாகுக. ஜெய்ஹிந்த்.